நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மை ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்போது பகுதாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை பகுதாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்டீர்கள். நேரம் 5:54.
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9 அதிகாரம் 4வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இனி திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், மாபெரும் தங்கமளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் மற்றும் திருச்சி காவேரி மருத்துவமனை. கலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை மடல் மாணிக்கம். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 சுழல் விளக்கு. தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். கலை 8:00 மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகம். 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சர்வதேச செயற்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கருவுறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். காலை 9:00 திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் வசந்த அழைப்பு. காலை 10:00 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிலவரத்தை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கீதாஞ்சலி அஞ்சலி திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். காலை 11:00 திருச்சி மற்றும்

சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம நடபைரவி ராகத்தில் அமைந்த திரை இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காலை 11:30 ஸ்டம்ப்டு, 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் முதல் பயணம் தனி பயணம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் டெல்டா விவசாயிகளின் சவால்களும் தீர்வுகளும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புலவன்காடு வி மாரியப்பன் அவர்கள், 2:30 மணிமலர் லிட்டில் ஸ்டார் எஸ் மகாலட்சுமி பாட்டு மற்றும் வயலின் இசை, தொடர்ந்து சிறுவரிசை மேடையில் எஸ் ஸ்டீவத்சன் அவர்களின் மிருதங்க இசை, திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் இசைத்தூரல் 3 மணிக்கு, 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 4:30 திருச்சி மற்றும் சேலமங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், மாலை 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்கள், 6:30 மாநில செய்திகள், பண்பலையில் 7:00 முதலளி வரிசையில் காலை 10:45 நில் கவனி செல் நிதானம் ஒரு நுட்பம் விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள் தரும் தகவல்கள், 7:25 உழவர் உலகத்தில் பசுமை குடிலில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் பரணம் எம் மீனா அவர்கள், 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

இனி முதலளி வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா கஞ்சிரா. பிற்பகல் 12:10 சங்கீத சாரலில் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கடந்த வார நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர்

0: அமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெட்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:02 தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில்

0: மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அறவொழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளை தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேரம் 6:15. ஒளி தரும் விளக்கின் மதிப்பு குன்றின் மேல் கூடுதலாயிருக்கும். நம் நல்ல குணங்களின் மதிப்பும் நம் ஒழுக்கத்தாலும் விடாமுயற்சியாலும் பன்மடங்கு உயரும். தொடர் முயற்சியால் வெற்றியை அடைய இதோ மற்றொரு புதிய நாள். இந்த இனிய நாளின் காலை பொழுதில் பக்தி மனங்களை பரவசப்படுத்த வருகிறது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தின் முதல் பாடல் சோபனா அவர்கள் பாடியது.

திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் ஆலய ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு இன்று முற்பகல் 11 மணி அளவில் பெரிய திருமஞ்சனம் நடைபெறும். அதிகாலை பொழுதின் இனிய வேளையில் பக்தி மனங்களை பரவசப்படுத்தும் ஆனந்தராகம் கேட்டிணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்கள் பாடியது.

பூக்களின் நறுமணமும் பசும்புள்ளின் நறுமணமும் நம் நாசியை துளைக்கும். இனிமையான காலை பொழுதில் பக்தி கீதங்களை கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாரதி பவுல் அவர்கள் பாடியது.

ஆனந்த ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாய மாதா திருத்தல பேராலய 146 ஆம் ஆண்டு பங்கு திருவிழாவில் இன்று மாலை 6:15 உயிர் கொடுக்கும் உண்மை ஆயன் என்ற தலைப்பில் மறையுரை கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். பக்தி கீதங்கள் இசைக்கும் ஆனந்த ராகத்தின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்தராகம். மீண்டும் பக்தி கீதம் இசைக்கும் நாளை காலை 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் காலை 6:35.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 9ஆம் நாள் சனிக்கிழமை. இப்போது ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று மடல் மாணிக்கம்.
3: அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும்
4: மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததுதான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மான்டைன் என்ற அறிஞர்.

0: கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததுதான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மான்டைன் என்ற அறிஞர். பலருக்கும் வரக்கூடிய உடல்நல கோளாறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மன அழுத்தம் தான்ங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மன அழுத்தத்தால் ஒன்னும் சிரமம் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும் போது தலைவலி முதல் இதய நோய் வரை வர காரணமாகுது. வேலை நேரம், அதாவது நமது அன்றாட அலுவல் பணிகளை செய்யும் நேரத்தில் வரும் மன அழுத்தம் வாழ்நாள் ஆயுளையே குறைச்சிடுதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
0: வீரமணி ஐயா,
1: ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும். அன்றாட வாழ்வில் நேர்மறையான சிந்தனைக்கு திரும்ப 7-8 மணி நேர தூக்கம் தேவை. நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம் மனதில் உள்ள நம்பிக்கையற்ற எண்ணங்களும் மன அழுத்தம் ஏற்பட காரணம். இதை அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிகள் மூலம் தடுக்கலாம் என்கின்றனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். காலை நேரத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நாள் முழுக்க நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும். மூளை தடுமாற்றம் ஏற்படாமல் மன அழுத்தத்தை தவிர்க்கும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவற்றை நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட வெளி கொட்டிடணும். வென்டிலேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம் மூளையில் சுரக்கும் செரட்டோனின் அளவை பொறுத்தே நமது எண்ணம் செயல்பாடு இருக்கும். தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் செரட்டோனின் அளவை நிர்ணயிக்கின்றன. வைட்டமின் பி உள்ள சிறுதானிய உணவு மற்றும் பயறு வகைகளில் இதை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, கீரை வகைகள், ஒமேகா-3 உள்ள உணவு வகைகள் நரம்புகளையும் மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து மன அழுத்தம் வராமல் தடுக்கும். எப்பவாவது மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா பிடித்தமான இசையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முற்பட்டால் எந்த வேலையையும் திறம்பட செய்ய முடியாது. வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷன் மூலம் படபடப்பு குறைய 1 நிமிடம் வரை ஆகும். அந்த 1 நிமிடத்தில் எதையும் செய்யாமல் மனதை நிதானமான நிலைக்கு கொண்டு வரணும்.
0: வீரமணி ஐயா,
1: ஓர் 5 நொடிகள் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடணும். ஆழ் மூச்சு பயிற்சி செய்தால் டென்ஷன் குறையும். குறைந்து சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வேலையை தொடரணும். செய்யும் வேலைக்கு இடையே 1 மணி நேரத்துக்கு 1 முறை சிறு இடைவெளி விடணும். 60-70 நிமிடங்கள் மட்டுமே ஒரு வேலையை நம் மூளை தொடர்ந்து செய்யும். அதற்கு பிறகு சோர்ந்து விடும். ஃபெட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால ஒரு மாற்றம், ஓர் ஓய்வு தேவை. இதுக்காகத்தான் எந்த வேலை செய்தாலும் திட்டமிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். தினசரி வார மாத வேலைகளை அட்டவணை போட்டு அதன்படி அதை செய்து முடிக்கணும். கணினியில் வேலை பார்ப்பவர்களை 30 நிமிடத்துக்கு 1 முறை மரம் பயிர் பச்சையை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நல்லதான். அதுபோலத்தான் இடையில ஒரு மாற்றம். அது நமது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் தேவையானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 உளுந்து ரகம் சான்று நிலை விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது பார்சலிலோ பெற்றுக் கொள்ளலாம். 1 கிலோ விதையின் விலை 120 ரூபாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 9715626.

தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854 மற்றொரு எண் 97-156-26796 இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் ஒரு நாள் வயதுடைய அனைத்து வகையான நாட்டுக்கோழி மற்றும் உயர்தர கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோழி குஞ்சின் விலை அசில் 40 ரூபாய், கடக்நாத் 40 ரூபாய், கிராமப்பிரியா 25 ரூபாய், வனராஜா 25 ரூபாய், ஜப்பானிய காடை 25 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆர்வலர்கள் குஞ்சுகளை நேரடியாகவோ அல்லது தானவாஸ் பயிற்சி மையங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 74-180-26-116. என் மீண்டும் ஒருமுறை 74-180-26-116. மற்றொரு எண் 4344 என்ற ஒசூர் முன் இணைப்பு எண்ணோடு 29-51-64. என் மீண்டும் ஒருமுறை 4344 என்ற ஒசூர் முன் இணைப்பு எண்ணோடு 29-51-64 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொரக்குடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகள் பொதுமக்களுக்கு தரமான பழமர நாற்றுகள், பூச்செடிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மா ஒட்டு செடி ஒன்றின் விலை 80 ரூபாய், கொய்யா பதியன் ஒன்றின் விலை 40 ரூபாய், தென்னை நெட்டை கன்று 80 ரூபாய், தென்னை நெட்டை குட்டை கன்று 200 ரூபாய், விருட்சி பூ 14 ரூபாய். தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் திருச்சிராப்பள்ளி அரசு தோட்டக்கலை பண்ணையை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் டெல்டா விவசாயிகளின் சவால்களும் தீர்வுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு வி மாரியப்பன் அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் பசுமை குடிலில் காய்கறி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் பரணம் எம் மீனா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்போ நாம் கேட்கலாம் மாநில செய்திகளை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டார்.

0: இதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்கிற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்கில் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பத்தால் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
2: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா இன்றைய நாளின் சிறப்புகள் என்னென்ன?
4: மலர்கிறது நாள் மலர்.
5: முன்னாள் மக்களவை சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929 இவர் 10 முறை மக்களவை உறுப்பினராக பதவி வகித்தவர். இந்திய நாட்டில் அதிக ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக இருந்தவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர். கீப்பிங் த ஃபெய்த் மெமரிஸ் ஆஃப் அ பார்லிமெண்டேரியன் என்ற சுயசரிதியையும் எழுதியுள்ளார். மூத்த தமிழறிஞர் இரா இளங்குமரனார் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021 முழுமையாக கிடைக்கப்பெறாமல் போன குண்டலகேசி காப்பியத்தை தன்னுடைய கற்பனை திறனால் முழுமை செய்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அரங்கேற்றம் செய்தவர். தமிழர்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வந்ததும் பழந்தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டதுமான முறையில் திருமணங்கள் நடத்துவதை 21 வயதில் தொடங்கி 70 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தார்.

வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தமிழை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவினார். 500க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இளங்குமரனார் இறுதிக்காலத்தில் கண் பார்வை பாதிப்பால் தன்னுடைய எழுத்துப்பணி பாதிக்கப்பட்டுவிடக்கூடாதே என்பதற்காக கண்களை மூடியே எழுதும் திறனை வளர்த்துக் கொண்டார். இயற்கை பாதுகாவலரும் ஆங்கிலேயருமான ஜிம் கார்பெட் புலிகள், சிறுத்தை புலிகள் பற்றி எழுதிய நூல்களுக்காக உலக புகழ் பெற்றவர். இவரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1875 1936 உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவிற்கு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா என பெயரிடப்பட்டுள்ளது. இன்று உலக கருவியல் தினம். 1978 உலகின் முதல் சோதனை குழாய் குழந்தை லூயி பிரவுன் பிறந்த நாளை உலக கருவியல் தினமாக கொண்டாடி வருகின்றோம். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதிபா தேவி சிங் பாட்டீல் பொறுப்பேற்ற நாள் இன்று. 2007 சட்டம் பயின்ற இவர் ராஜஸ்தான் மாநில ஆளுநராக 2004 முதல் பணியாற்றியுள்ளார். கர்நாடக இசை மேதை செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பிறந்த தினம் இன்று. 1908 சென்னை வானொலியில் கர்நாடக இசை தலைமை தயாரிப்பாளராக 1957 1960 பணியாற்றியவர். மகாகவி பாரதியின் பாடல்களை மேடை கச்சேரிகளில் பாடி பெருமை சேர்த்தவர். பத்ம விபூஷன் விருது பெற்ற செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் கைராட்டையில் நூல் நூற்று ஆடைகளை அணிந்த சுதேசி. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் பிறந்த நாள் இன்று. 1939 தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் கதை வசனகர்த்தா. முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள், ஜானி, மெட்டி, நெஞ்சத்தை கிள்ளாதே போன்ற சிறந்த திரைப்படங்களை இயக்கியவர். 1980 வெளிவந்த நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. மென்மையான உணர்வுகள், ஆழமான கதை, அழகுணர்ச்சி மிக்க காட்சி அமைப்புகளுக்கு இவரது இயக்கத்தில் உருவான படங்களே உதாரணம். 12 திரைப்படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாலும் அத்தனையும் நல்முத்துக்கள். புதுமை பித்தனின் சிற்றன்னை புதினத்தை அடிப்படையாக கொண்டு உதிரிப்பூக்கள் திரைப்படமாக்கப்பட்டது. காமராஜ், தெரி, நிமிர், பேட்ட போன்ற திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார். 2004 சினிமாவும் நானும் என்ற நூலை எழுதியுள்ள மகேந்திரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முன்மாதிரி இயக்குநர் என்றால் அது மிகையல்ல.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி சுழல் விளக்கு.

0: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கித்தான் குடிப்பீர்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் நம் பாட்டி தாத்தாக்கள் சத்தமாக சிரித்திருப்பார்கள். தண்ணீரை போய் யாராவது காசு கொடுத்து வாங்கி குடிப்பார்களா என்று எள்ளலாக கேட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் அடையாளம் தெரியாதவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதலில் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்றுதான் கேட்பார்கள். இன்று அப்படி கேட்பது குறைந்துவிட்டது. காரணம், ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீருக்காக செய்யும் செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அவ்வப்போது தப்பினாலும் பருவ காலங்கள் போதிய அளவுக்கு மழையை தரத்தான் செய்கின்றன. மழை நீர் என்பது பூமியின் தாகம் தீர்ப்பதற்காக இயற்கை வழங்கும் உயிர் நீர். ஆனால் நம் அக்கறையின்மையால் அந்த நீரை சேகரிக்காமல் கடலோடு சேர்த்து விடுகிறோம். பிறகு கடல் நீரில் இருந்து தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது ஏதோ அரசு சார்ந்த பிரச்சனை என்றே பலரும் நினைக்கிறார்கள்.

மக்களுக்கு அதில் எந்த பொறுப்புமே இல்லை என்று கருதுகிறார்கள். தண்ணீர் நம் தேவைக்கேற்ப சுரந்து கொண்டே இருக்காது. நிலத்தடி நீர்மட்டம் உலகெங்குமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக நிலத்தடி நீர் நம் தேவைக்கு போதுமானதாக இல்லை என்ற நிலையில் நமக்கிருக்கும் பெரிய வாய்ப்பு மழைநீர்தான். ஆனால் அந்த மழைநீரை நாம் சரியாக கையாள்கிறோமா, சேமிக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. மழை பெய்து நீர்நிலைகளில் சேரும் தண்ணீரால் தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்ற அக்கறையே நமக்கு இல்லை. நம் முன்னோர் நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு திட்டமிட்டு கையாண்டார்கள் என்பதற்கு அதற்கான கட்டமைப்புகளே உதாரணம். ஆற்றில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது அது ஆற்றிலிருந்து ஏரிக்கு வரும். ஏரி நிரம்பியதும் அங்கிருந்து கண்மாய்க்கு போகும். கண்மாய் நிரம்பியதும் கரணைக்கு போகும். கரணை நிரம்பினால் அங்கிருந்து நீர் வழிந்து தாங்கலுக்கு போகும். தாங்கல் நிரம்பிய பின் அங்கிருந்து ஏந்தல், ஏந்தல் நிரம்பினால் அங்கிருந்து ஊரணி, ஊரணி நிரம்பினால் வழியும் நீர் குளத்துக்கு போகும். கோயில்களில் குளங்கள் அமைத்ததன் தாத்பரியமே ஊரின் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதுதான். இன்று குறைந்தபட்சம் நம் வீட்டை சுற்றி பெய்யும் மழை நீரையாவது சேமிக்கிறோமா? மழை நீரை சேமிப்பதற்கான வாய்க்கால்கள், நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளால் தேக்கங்களாக மாறிவிட்டன. நம் வீட்டின் மேல் பெய்யும் மழை கூட கழிவு நீரோடு கலந்து வெளியேதான் ஓடுகிறது. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழையளவு 1000 மில்லிமீட்டருக்கும் மேல். இது தமிழ்நாட்டின் குடிநீர் தேவைக்கு போதுமானதுதான். ஆனால் இந்த மழையால் கிடைக்கும் தண்ணீரை சேகரிப்பதில் தான் சிக்கல். குறிப்பாக பெய்யும் மழையில் வெறும் 14% மட்டுமே பூமிக்குள் இறங்குகிறது, 10% மட்டுமே மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது என்கின்றன புள்ளி விவரங்கள். முறையாக கையாண்டால் 90% மழை நீரை நம்மால் சேமிக்க முடியும். 2002 வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க அரசு உத்தரவிட்டது. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கும் வகையில் சட்ட திருத்தமும் கொண்டுவரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு திட்டம் வரைபடத்தில் இருந்தால்தான் வீடு கட்ட அனுமதிக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சாதாரண வீடு தொடங்கி பெரிய கட்டிடங்கள் வரை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் துரித கதியில் அமைக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான கட்டிடங்களில் பெயரளவுக்கு மட்டுமே கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அரசு இதில் காட்டிய முழு ஈடுபாட்டை மக்கள் காட்டவில்லை. குடிநீர் ஆதாரமாக நம் கையில் இருக்கும் ஒரே வாய்ப்பு மழைநீரை சேமிப்பதுதான். மத்திய அரசும் அது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார். தேசிய தண்ணீர் மிஷன் மூலமாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் என்ற பிரம்மாண்ட இயக்கத்தை கையில் எடுத்திருக்கிறது. மழைநீர் சேகரிப்புக்கான இந்த இயக்கத்தின் கட்டுமான பணிகள் 2019 தொடங்கின. நாட்டில் நீர் தட்டுப்பாடு நிலவிய 256 மாவட்டங்களில் உள்ள 1592 வட்டாரங்களை இலக்காக கொண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீர் ஆதாரங்களை உயர்த்த ஜல்சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை மூலம் பயனடையும் மாநிலங்களுக்கு முதல்கட்டமாகவும், வடகிழக்கு பருவமழையை நம்பியிருக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் இது செயல்படுத்தப்பட்டது. 2020 கோவிட் தாக்கம் தொடங்கி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இதன் அவசியம் கருதி தேசிய நீர் மிஷன் 2020 மார்ச்சில் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் பிரச்சாரத்தை தொடங்கியது. 2021 மார்ச் 22 உலக நீர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் நேரடியாக கடிதம் எழுதி இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக மாற்ற கோரினார். அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் கூரைகளில் வழியும் மழைநீரை சேகரிப்பது, பாழடைந்த கிணறுகளை கொண்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல் போன்ற பணிகளில் தீவிரம் காட்டுமாறு கேட்டுக் கொண்டார். பசுமை போர்வையை அதிகரிக்க பெருமளவில் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் தொடங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நினைவாக அமிர்த சரோவர் என்ற சிறப்பு திட்டத்தை சேர்த்த

0: மத்திய அரசு. இத்திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 75 நீர்நிலைகளை புதிதாக உருவாக்குவது அல்லது பழைய நீர்நிலைகளை சீரமைத்து மறு உருவாக்கம் செய்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவற்றின் அடுத்த கட்டமாக கடந்த 2024 செப்டம்பர் 6 அன்று குஜராத்தின் சூரத் நகரில் நீர் சேமிப்பு மக்கள் பங்கேற்பு திட்டத்தை காணொலி வாயிலாக பங்கேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். தண்ணீரை சேமிப்பது என்பது ஏதோ ஒரு துறையின் வேலை அல்ல, அது ஒட்டுமொத்த தேசத்தின் கூட்டு பொறுப்பு என்பதை அந்த நிகழ்வில் பிரதமர் அழுத்தமாக பதிவு செய்தார். 2024 ஏப்ரல் 1 தேதி தொடங்கி 2025 மே 31 1,00,000 நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவது இந்த அமைப்பின் இலக்காக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மக்களின் பேராதரவோடு திட்டமிட்டதை விட 2 மடங்குக்கும் மேலாக, அதாவது 2,700,000 அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்த வெற்றியை தொடர்ந்து நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ள மாவட்டங்களை முதன்மையாக கொண்டு 2025 June 1 அன்று இதன் 2 கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. 2026 மே 31 1 கோடி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 1.5 கோடிக்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது பருவமழை தொடங்க உள்ள சூழலில் மீண்டும் கேட்ச் த ரெயின் எனப்படும் மக்கள் பங்களிப்புடனான மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்கம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 July 4 முதல் August 4 வரை இதற்கென நாடு தழுவிய இயக்கத்தை அறிவித்துள்ளது. இந்த காலகட்டங்களில் குறைந்த செலவிலான நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய கிணறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாருதல், நீர் வரத்து மற்றும் வெளியேற்ற கால்வாய்களை சீரமைத்து நீரின் சேமிப்பு அளவை உயர்த்துதல் போன்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களையும் இளைஞர்களையும் இதில் உற்சாகமாக பங்கேற்க வைக்க MyGov தளத்துடன் இணைந்து கேட்ச் த ரெயின் செல்ஃபி ஆர் ரீல் கான்டெஸ்ட் என்ற போட்டியை அறிவித்துள்ளது ஜல்சக்தி அமைச்சகம். தங்களது வீடுகளிலோ அல்லது ஊர்களிலோ மழைநீரை சேமிக்கும் முறைகளை படம் பிடித்து #catchtherain என்ற ஹேஷ்டேகுடன் பதிவிடும் சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், இந்த பருவமழை காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமான திட்டமிடல் மற்றும் மக்கள் பங்கேற்பு மூலம் வானிலிருந்து விழும் ஒவ்வொரு மழை துளியையும் சேமித்து இந்தியாவின் எதிர்கால நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுவே நம் பிரதமரின் கனவும் கூட.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
3: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். வார இறுதியின் முதல் நாள், விடாமுயற்சியோடு உழைத்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஓய்வு நாள். இந்த நாளின் காலை பொழுத காலை மலரின் இந்த முதல் பாடலோட உற்சாகமாக தொடங்கலாமா?

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக

0: நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி போலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன்

0: பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கவுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை திருச்சி.

0: காலை மலர் கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடி வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு ஸ்ரீதைலா சில்க்ஸ், ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இருக்கிறது.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பாடல்களை கேட்டுக்கிட்டே காலை வேலைகளை உற்சாகமா செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நம்மளுடன் இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மனப்பதட்டங்கிறது ஒரு நோயா டாக்டர்?
4: பதட்டம் அப்படின்றது ஒரு மனிதனின் இயல்பான ஒரு விஷயம். நாளைக்கு ஒரு பரீட்சைனா பதட்டமா தான் இருக்கும்.

0: ஒரு மனிதனின் இயல்பான ஒரு விஷயம். நாளைக்கு ஒரு பரீட்சைனா பதட்டமா தான் இருக்கும். காலையில எந்திரிச்சு ஒரு ப்ரோக்ராம் போகணும்னா பதட்டமா தான் இருக்கும். ஸ்டேஜ்ல ஏறி பேசணும்னா பதட்டமா தான் இருக்கும். கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்கறாங்க, நான் எந்திரிச்சு பதில் சொல்லணும்னா ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, மாப்பிள்ள பார்க்க போறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் என் க்ரஷ போய் பார்க்க போறேன், எல்லாத்துலயும் ஒரு பதட்டம்ன்றது இருக்கதான் செய்யும். இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமும் கூட. நம்ம வந்து ஆதி காலத்துல காட்டுல ஹண்டர் கேதரர்ஸா இருக்கும்போது உயிரை தற்காத்துக்கிறதுக்கு இந்த பதட்டம் அப்படின்ற விஷயம்தான் நம்மள இன்ன வரைக்கும் ஹியூமன்ஸோட எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்போ அது எங்க பிரச்சனை ஆகுது, எங்க அது ஒரு டிஸார்டரா நம்ம எடுத்துக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் பதட்டம், தேவையில்லாத பதட்டம், ரொம்ப அதிகமான பதட்டம் வர்றதுனால நம்ம பண்ண வேண்டிய அந்த விஷயத்தையே பண்ண முடியாம போயிடுது. சோ நாளைக்கு பரீட்சைனா ஒரு பதட்டம் இருக்குன்னா நான் நல்லா படிப்பேன், நல்லா படிச்சு நான் போய் எழுதுவேன். ஆனா அந்த பதட்டத்தினால எனக்கு வாந்தி வந்துருது, இல்ல எனக்கு வயித்தால போகுது, இல்ல எனக்கு மயக்கம் வந்து விழுந்துடுறேன், இல்ல பரீட்சைக்கு போகாம நான் லீவ் போட்டுறேன் அப்படின்னா, அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயமே அங்க பண்ண முடியாம போயிடுது. இது பதட்ட நோயில நிறைய இடத்துல நம்ம பாக்கலாம். இல்லையா, ரொம்ப உச்சக்கட்டம் பதட்டம் வரும்போது நம்ம ஐயோ நம்ம செத்துருவோமோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேத்துக்கு வரும். சோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. லைக் ரொம்ப பதட்டம் இருக்கிறதுனால நான் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்றது இல்ல, அதனால எனக்கு வேலை கிடைக்கல, இல்ல நான் வெளியில போனா எனக்கு பதட்டமா இருக்குன்றதுனால நான் பஸ்ல ஏறி போக மாட்டேங்கிறேன், பஸ்ல போக முடியாதுன்றதுனால நான் சென்னை போய் வேலை தேடல. சோ அதோட இம்பாக்ட் நிறைய இடங்கள்ல இருக்கும். எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் பதட்டமா இருக்கேன், இப்படி இருக்கிற ஒரு ஆளை எப்படி இன்னொருத்தவங்க ஏத்துக்குவாங்க, இல்ல எனக்கு வந்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல நான் வெளியிலயே போல, வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கேன். இதெல்லாம் ஆங்ஸைட்டி ஸ்பெக்ட்ரம், பதட்ட நோய்களின் வகைகள்ல நிறைய வரக்கூடிய விஷயம். இதுக்கு மெடிசின்ஸும் இருக்கு. கவுன்சிலிங் தெரப்பியில வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இதுல கண்டிப்பா ஒரு தீவிர மனநோய் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நாள் மாத்திரை எடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி விடுற ஒரு விஷயமாவும் இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதனால நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாம போகுது இல்ல. என்ன ஆகும்னா, இதனால வந்து இன்டர்வியூவே அட்டன் பண்ணாம வேலையே கிடைக்காம ரொம்ப டிப்ரெஷனுக்கு போறவங்க அடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பதட்ட நோய நோயா பாக்குறது ரொம்ப முக்கியம். இது இல்லாம நோய பத்தின பதட்டமே ஒரு நோயா மாறிடுது, இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஒரு நெஞ்சு வலியோ இல்ல ஏதோ ஒன்னு நடந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு வயித்தாலையோ இல்ல வயிறு வலியோ ஏதோ இருந்திருக்கும், டாக்டர் போய் பார்த்திருப்பாங்க, எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க, அது அப்போதைக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்குமோ திருப்பி வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி டாக்டர் போய் பாக்குறது, இல்ல அதை பத்தி கூகுள் பண்றது, சாட் ஜிபிடில போய் கேக்குறது, இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பதட்டம், இந்த நோயை பத்தின ஒரு பயமே அவங்களுக்கு ஒரு பதட்ட நோயா ஆயிடுது. இதுக்கும் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் ஒன்னும் இல்ல ஸ்ட்ரெஸ் தான் சொல்லி அனுப்புவாங்க, இல்லையா போய் சைக்கியாட்ரிஸ்ட பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வார்த்தையுமே பேஷண்ட்டுக்கு பிடிக்காது. எனக்கு வலிக்குதுன்ற, எனக்கு இவா இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்ன ஸ்ட்ரெஸ் தான் அனுப்புறீங்க, இல்ல எனக்கு வயிறு வலி தானே, என்னைய சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்க சொல்றீங்க, நான் என்ன பைத்தியமான்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரும். அப்படி கிடையாது, சைக்கியாட்ரியில இந்த பதட்டம்னால நமக்கு உடல்ல எங்க வேணாலும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். சோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம சரி பண்றதுக்கு ஒரு மனநல மருத்துவர் கிட்ட போறதுல எந்த தப்பும் கிடையாது.
1: மனச்சிதைவு நோய் குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: நேரம் 7:42 ஆக போதுங்க. திருச்சி ஃபம் ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் இந்த சனிக்கிழமையின் காலை பொழுதில். கரூர் மாவட்டத்தில் பழங்குடியினர், நரிக்குறவர் மற்றும் புதிரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம், இதில் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த அட்டைகள், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்கான இந்த சிறப்பு முகாம் இன்னைக்கு குளித்தலை தாந்தோணி இந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற போகிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோவின் மூலமாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட அப்புறம் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்

வாயிலாக சேர்க்கக்கூடிய சிறப்பு முகாம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு நடைபெற போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி திருச்சியில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,229 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. வெள்ளி 1 கிராம் 239 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் லிட்டருக்கு 108 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 100 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு. காலை மலர் கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு, தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8:00 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
2: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேருக்கு இந்த PCOS-ன்ற டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமிலியரா இருப்பாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அப்படி இருந்தாலே குழந்தையின்மை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம்.
3: July 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை, திருச்சி.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 7:50 ஆக போதுங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ அடுத்ததா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டுடலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்துக்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தில் 30 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கான். இதற்காக தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து இப்போது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பங்கள் வந்து சேர August 14 கடைசி நாள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கும் விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கும் திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இந்த முகவரியை அணுகலாம். TIRUCHIRAPPALLI.NIC.in. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோர் சாலை, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட் அப்படிங்கிற இந்த முகவரியிலையும் நம்ம நேரில் போய் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து. தமிழ்நாடு அரசு சிறு தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. இதன் மூலமாக 10 லட்சம் முதல் 5 கோடி வரைக்குமான வங்கி கடனுதவி வழங்கப்பட்டு வருது. இதில் மானியங்களும் கூட இருக்குது, அரசு மானியம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு MSME.online.tn.gov.in/NEEDS அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியை பார்வையிடலாம். நேரில் விவரங்களை பெற பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், புதுக்கோட்டை 6220005 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு நேரில் சென்று தகவல்களை கேட்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய முகவரியும் இதுதான். தொலைபேசி வழியாக தகவல்களை கேட்டு பெற 89 25 53 39 81 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் 89 25 53 39 81. இந்த தகவல்களை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காலை மலருக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
5: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன்

0: நிகழ்ச்சிகள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 7:58 ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு காய்கனிகளோட விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், மொச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ 100 ரூபாய், சேனைக்கிழங்கு 58 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 260 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்கு. வானிலை முன்னறிவிப்பு என்ன வரக்கூடிய நாட்களுக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏனைய தமிழகத்தோட ஓரிரு இடங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் மீனவ நண்பர்களுக்கான பிரத்யேக எச்சரிக்கை ஏதுமில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். தேர்வு முறைகேடுகளுக்கு கடும் தண்டனை வழங்கும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு, முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை, 10 கோடி அபராதம் உள்ளிட்ட கடும் தண்டனைகளை வழங்கும் வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கவும் முடிவு எட்டப்பட்டது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தலைமையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. நித்தி ஆயோக் உறுப்பினர் அபய் கரண்டிகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகராட்சி தமுக்கம் மாநாட்டு மையத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமில் சுகாதாரத்துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளிட்ட 12 துறைகள் பங்கேற்கின்றன. தூய்மை பணியாளர்கள் முகாமில் தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்று பயன்பெற்றிட வேண்டும் என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதால் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகள் குறித்து மனு அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு

பள்ளி நூலகங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். 15வது ஒசூர் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், முதல் முறையாக குழந்தைகள் எழுதிய புத்தகங்கள் இதில் காட்சிப்படுத்தப்படுவதாக கூறினார். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இன்று அதிகாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 190 கிலோ பளு தூக்கி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். பாரா நீச்சல் ஆடவர் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் புட்டிகினா அலி இமாம் ஆகியோர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான இதயராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு இதயராகம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பை தட்டிவிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய நேர்கள் தட்டிட்டே இருக்கிறாங்க. அதுல முதல் நேரம் துணிவு படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஜில்லா சில்லா பாட்டு கேட்டிருக்காங்க. யாரு? வாரியங்காவல் மணிசேகர், குளஞ்சிநாதன் கதிரவன், முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், இவங்க எல்லாருமே ஒரு பட்டாளமா கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாமளும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாமா?
2: அட்டி உள்ள யாருக்கு

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நேர்கள் நினைவிற்கு, இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்வதேச செயற்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கருவுறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நாமும் கேட்டு ரசிக்கலாம். குப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் வேட்டையன் படத்திலிருந்து பாடல் கொடுத்துருங்களேன் அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமளும் கேட்டு ரசிப்போமா?

0: earning 130.9 points and securing a place on the podium. Jhandu Kumar's bronze medal is a major achievement considering his challenging journey. He overcame polio at a young age and faced financial hardships while helping his family. His dedication to strength training and para powerlifting helped him rise to the international level. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Abhishek. The students' protests at Jantar Mantar is covered prominently by the dailies. Government steps up bid to end armed force. Protesters firm on Pradhan's exit, leads Hindustan Times. Government seeks time for call on Pradhan exit demand, says the Times of India. Cabinet clears bill imposing tougher paper leak penalties, leads the Statesman. 47 officials sacked in major neat paper leak purge. Legal action likely, notice, notes the Tribune. Bill to grant Vande Mataram equal legal protection as national anthem introduced in Rajya Sabha, says the Statesman. The Indian Express in its editorial piece, Shine On Dick Parry, writes that the brilliantly crafted saxophone lines by Dick Parry, who passed away at 83 this week, were rarely the first thing one noticed in a Pink Floyd song. But imagine the song stripped off his saxophone and the incompleteness will reveal what he brought to them. In his aching solo on Shine On You Crazy Diamond, written in memory of Sid Barrett, one can feel the instrument channeling the collective grief of the band. Vishwanathan Anand becomes FIDE interim president, reports a pioneer. Jurgen Klopp named new Germany football coach, informs Hindustan Times. And finally, spectacular cultural mix gives Commonwealth Games a fresh start, writes the Asian Age. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Government approves anti-paper leaks draft bill for stricter punishment. Legislation likely to be introduced in Parliament next week. Prime Minister Narendra Modi thanks youngsters for the suggestions to his video on proposed reforms against paper leaks issue, says relations will continue with more bonding. Government and CJP to hold third round of talks today. President Draupadi Murmu conferred Dr. Honoris Causa in Romania for a distinguished public service. New Delhi strongly condemns attack on commercial vessel in the Black Sea, claiming life of an Indian seafarer. Heavy rainfall expected in parts of Gujarat, Konkan, Goa and Odisha. And in the Commonwealth Games, Jhandu Kumar clinches bronze medal for India in the men's heavyweight para powerlifting. And with that, we end the morning news. Have a nice day.
2: Tiruchi FM Rainbow 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: நமது ABN மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ABN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ண

0: ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக ஐவிஎஃப் டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்களுக்கு வந்து ஒரு 20% தான் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருந்தது. ஆனா இப்போ பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே 50%, அதாவது ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது.
1: ஜூலை 25 உலக ஐவிஎஃப் தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இதே ரகம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தந்தை மகள் பாசத்தை உணர்த்தும் பாடலை கொடுங்கள் மகாராஜா திரைப்படத்திலிருந்து அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. யார் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கம்ல இருந்து ரங்கன், சுந்தர்ராஜன் இவங்க விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
4: ஷாப்பிங் பண்ணி தைலா சில்க்ஸ்லே.

0: மற்றும் கும்பகோணம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
0: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா.

0: சதவீதம் முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
5: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை, திருச்சி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நேர்கள் இணைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச சேர்க்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கரு உறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதையராகும். நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. கலிங்கப்பட்டி கிராமம் அங்கிருந்து தான் நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க காயத்ரி. பிறை தேடும் அப்படிங்கிற சாங்கை ப்ளீஸ் கொடுங்க, மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்துன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட இந்த பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

8:46 ஆயாச்சு. அடுத்த பாடலை இதே ராகம் நிகழ்ச்சியில விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. காரைக்குடி பழனியப்பன், லால்குடி ரேகா, சண்முகம், சபரி, மதுமிதா, நிகாரிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பாடல்.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம். அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக், அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம்பட்டு

0: காரணம் தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவையாக அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான், அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவான் யாராக இருந்தாலும். ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாரா அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி, ஆக்சிடென்ட்னால் எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மைய பொருளாய் கொண்ட மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி DRM DTH சேவை, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல் வழியாகவும், பிரசார் பாரதியின் OTT தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் நல் எண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.

கிட்டத்தட்ட இதே ரகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல விருப்ப பாடல கேட்டு ரசிச்ச நேயர்களுக்கும் கேட்டு ரசிக்க முயற்சி செய்து எங்களோட மெசேஜ் எல்லாம் நீங்க படிக்கவே இல்லப்பா அப்படின்னு செல்ல கோபத்தோட இருக்க நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்புடன் மரியா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசு எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதே ராகம் இந்நிகழ்ச்சி விளம்பரதர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 9 மணி. இப்ப நாம கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீவாசன். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இந்த சூழலில் கருணை கலாச்சார மாண்புகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் 14வது மாநில மாநாடு திருச்சியில் இன்று தொடங்குகிறது. வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது, ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணி நியமன முறைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் மற்றும் மாவட்ட வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அரியலூர் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்க உள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் அரியலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் அமைந்துள்ள முன்னணி தனியார் நிறுவனங்கள் என 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். விருப்பம் உள்ளவர்கள் பயோடேட்டா கல்வி சான்றிதழுடன் முகாமில் கலந்து கொள்ளலாம் என மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
2: திருப்பூர் மாவட்டத்தில் TNPSC குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நரவனரே தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நீடம்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச செயற்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கருவுறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா அவர்கள் நம்மோட நேரலையில் பங்கேற்காங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0431-246-1 அறிமுக நேயர்கள் மட்டும் 240-1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கேள்விகளை கேட்க கருத்துக்களை தெரிவிக்க 938-546-1 இந்த எண்களுக்கு அதற்கு உங்கள் பெயர் ஊரோட அழகிய தமிழில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைக்கலாம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, நலமா அனைவரும். நலமை நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. வாழ்க்கையின் இயல்பான சுழற்சி முறை நிலையில் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, திரும்ப சுழரும் வாழ்க்கை நிலை, இப்படி ஒரு சங்கிலி பிணைப்பில் இருக்கிறோம். இந்த சங்கிலி பிணைப்பில் ஏதாவது ஒரு கணவில் பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த வாழ்க்கையே நிலை தடுமாறி போயிடும். அப்படி ஒரு நிலைதான் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்ற ஒரு நிலை. அதற்கு ஒரு சரியான தீர்வாக அமைந்தது தான் செயற்கை கருத்தரிப்பு. இந்த செயற்கை கருத்தரிப்பு நாளான இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க IVF ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் திவ்யா பிரசன்னா. வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீங்க மேடம்?
3: நல்லா இருக்கேன்.
2: சரிங்க. இப்போது செயற்கை கருத்தரிப்பு நாளுக்கு ஒரு நாள் அனுசரிக்கணும் அப்படின்ற நிலை வந்ததற்கான காரணம் சொல்லுங்களேன்.
3: அதாவது July 25, 1978 வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் IVF பேபியோட பர்த். அந்த பர்த்டேவை தான் நம்ம வந்து வேர்ல்டு IVF டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை வந்து ராட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ எலியில் அந்த பரிசோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஹியூமன்ஸில் வந்துச்சு. ஸோ முதல் தடவை அந்த பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு வந்தது வந்து ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில், பட் அது வந்து மிஸ்கேரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கண்டினியூஸ் ரிசர்ச்சில் இருக்கும்போது அப்புறம் UK லண்டனில் வந்து ராபர்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் பேட்ரிக் ஸ்டெப்டோயி அவங்களோட கண்டுபிடிப்பில் ஃபர்ஸ்ட்டு வந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் IVF பேபி சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வேர்ல்டு IVF டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம்.
2: சரிங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு முறை, இதற்கான ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம், இது எப்படி வந்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட ஆரம்பிச்சுது அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரி சொன்னீங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஸ்டிக்மா இருக்குது.
3: ஆமாம்.
2: இப்போ நம்ம இதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகணுமா, இதனால் ஏற்படக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அது மாதிரி சொல்லிடுவாங்கன்ற பயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் மீறி ஒரு பெற்றோர் வர்றது அப்படின்றதே ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனால் இப்போது நம்மளை சுற்றி நிறைய நம்ம பார்க்குறோம், கருத்தரிப்பு மையங்கள் நிறைய உருவாகி இருக்குது, நிறைய பேர் அதை நாடி வராங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம், இதை ஒரு நல்லது நல்ல போக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இவ்வளோ பேர் கருத்தரிப்பு மையங்களை நோக்கி வராங்களே அப்படின்னு நம்ம இது கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இது நல்லது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு 30 இல்லை 20 முன்னாடி வந்து நேச்சுரலாக, அதாவது இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் வந்து ஒரு ரொட்டீனாக இருந்தது. இப்போது ஒரு 10-20 வந்து முதலெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும், ஆண்களோட பிரச்சனையும் இப்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 20%லேருந்து இப்போது 50%, அதாவது போத்

0: ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இன்னும் அது அதிகமாயிட்டு தான் வருது. இது கவலைக்கூடிய விஷயம்தான்.
1: சரிங்க, இப்போ ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அவங்களுடைய நலன்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வே இப்போ ஒரு 40-50 வருடங்களாக தான் அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும், நல்ல வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கவனம் நம்ம அதிகமாக செலுத்துகிறோம். இப்போது என்ன மாதிரியானது ரொம்ப இயற்கையாக அந்த குழந்தைக்கு நல்ல உடல் நலன் தரும்? ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப பாதுகாக்கிறோம், ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்குறோம், இல்லைன்னா சத்து கொடுக்குறோன்னு நினச்சிட்டு தேவையில்லாத உணவுகள் எல்லாம் திணிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கா? இதனால கூட இந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னு பொதுவாக ஒரு சிந்தனை வருது. எது வந்து இயல்பாக ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தா அமையும் வளரும் பருவத்தில்?
0: இப்போ பெண்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவோட கருவில் இருக்கும் போதே அதோட எக்கோட குவாலிட்டி, அதாவது நம்பர்ஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டா டிசைட் ஆயிருது. அதாவது 20 வாரம் பிரெக்னன்சிலேயே எல்லாமே முடிவாயிருது. ஒன்ஸ் அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களோட எக்கோட குவாலிட்டி குறைய ஸ்டார்ட் ஆயிருது ஃப்ரம் பர்த். அதாவது 5-7 மில்லியன்ல இருக்கிறது வந்து 1-2 மில்லியனா கம்மியாகி 3-4 லேக்ஸ் தான் இருக்கும் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது. அதாவது வயசுக்கு வரும்போது அவங்களோட எக்கோட குவாலிட்டி பார்த்தீங்களா மில்லியன்ஸ்லேருந்து லேக்ஸ்க்கு வந்துடும். அப்புறம் மெனபாஸ் அட்டைன் பண்ணும்போது ஒன்லி ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸிங் ட்ரெண்டெலாம் அந்த எக்கோட குவாலிட்டி இருக்கும்போது இப்போ இருக்கிற அந்த ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், அவங்க எடுக்கிற ஃபுட்டு, அப்புறம் எல்லாமே கண்டாமினேட்டட் ஃபுட் லைக் இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் பேக்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களோட இயற்கையாகவே அவங்க கேமட்ஸ் எல்லாத்தையுமே பாதித்து கொஞ்சம் சீக்கிரமாகவே. இப்போ நான் என்னோடய ப்ராக்டிஸில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா லேட் 20s அண்ட் ஏர்லி 30s ரொம்ப குறைவாயிடுது அவங்களோட ரிசர்வ் வந்து. ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல்.
1: சரிங்க, இப்போ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த இடத்துல நம்ம அதை கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரியான டயட் சரியான டயட்டாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு?
0: நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறையா எடுத்துக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அது எப்படி க்ரோ ஆகிருக்கு? ஸோ நிறையா பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தின்னு நினச்சிட்டு சாப்பிட்றதே நிறையா நேரம் நம்மளுக்கு அது வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ மோர் ஆஃப் ஆர்கானிக் இதுக்கு நம்ம எல்லாம் மாறணும். இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் கம்மி. இனி ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன் இப்போ பிறக்கிற குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி எல்லாருமே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்து மோர் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி போனால் தான் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இல்லைனா இந்த பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஃப்யூச்சர்.
1: சரிங்க, நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது எங்கள் காலத்துலலாம் 15 வயசுகளை தான் வந்து பொண்ணு பெரிய மனுஷியானா, ஆனால் இப்போ வந்து 10-9 வயசுலலாம் குழந்தைகள் பெரிய மனுஷி ஆகிடுறாங்க. அப்போது அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா 9-8 வயசு ஆனதுலேருந்தே பெண் குழந்தைகளை ரொம்ப தீவிரமாக அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வேணாலும் பெரிய மனுஷன் ஆயிடுவா, அப்போ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த டைம்லேயே குழந்தைகளுக்கு நல்லபடியான அந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டா உணவை பற்றி, இல்லைனா இது என்ன அப்படின்றது புரிதல் கொடுத்துட்டா, இந்த மாதிரி கருத்தரிப்பு பிரச்சனைகளை நம்மளால் சின்ன வயசுலேருந்தே சரிப்படுத்த முடியுமா?
0: நம்ம யாருக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, ரெகுலராக பீரியட்ஸ் வருதுன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்வ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வரும்போதே அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபாலிக்கல்ஸே பெருசாக இருக்காது, பட் அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும். அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இவங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்றது நம்மளால் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது.
1: ஆமாம், சரிங்க. இப்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஏன்னா அதுக்கான சிகிச்சை முறைகளும் இருக்கு இல்லையா?
0: ஆமாம், இப்போ யாரை நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம்னா, இப்போ ஒருன்ஸ் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்க இப்போ தனித்தனியாக இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒரு ஃபாரின்ல இருக்காங்க, இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றா இருந்து ரெகுலர் பீரியட்ஸ் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்ற ஒரு கப்பல் ஒரு 1 இயருக்கு ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காவது வந்து ஆகணும். சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரெண்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா இன் அனதர் 1 இயர் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 2 இயர்ஸ் பீரியட் தான் அவங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். இதுக்கு தாண்டி அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வரலனா அதை தான் நாங்கள் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது எனக்கு தான் எல்லாமே நார்மலாக

0: இருக்கே, நான் ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப பல வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க, லைக் 40 இயர்ஸ் 45 இயர்ஸில். அப்போ நம்மளுக்கு அவங்க ஓன் கேமெட்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டெஸ்ட்டு நார்மலாக இருக்குன்னா எல்லாமே நார்மல்னு அர்த்தம் கிடையாது, நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்குது மாலிகுலர் லெவலில். ஸோ அதெல்லாம் நம்மளால் இருக்கிற டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை அவங்க எஸ்கலேட் பண்ணணும்.
1: சரிங்க, இப்போது இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நம்ம நாடி போவோம்.
0: ஆமாம்,
1: இப்போ இந்த ஸ்டிக்மாவை, இது நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் எனக்கு ஓகே தான் நான் அப்படின்னு அந்த டினையலில் இருப்பாங்க இல்லையா, இல்லை ஐம் ஓகே ஐம் ஓகே. அப்போ இந்த மாதிரியான கப்பலுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுமா, எப்போ தேவைப்படும்? கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே கூட இப்போ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே.
0: ஸோ அதுதான், அது ப்ரீ ப்ரெக்னன்சி ஒரு ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி போகும். நிறையா பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கிறதே வந்து தெரியாமல் இருக்காங்க. 5 வருஷம் கூட நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேன், எல்லாமே நார்மலாக இருக்கும். அவ்வளோ பயம் அந்த ஃபிசிக்கல் இன்டர் கோர்ஸில் வந்து, அந்த பயத்தினாலேயே அவங்க ஒன்றாவே இல்லை, அதனால ப்ரெக்னன்சி இல்லை. ஸோ கவுன்சிலிங் முன்னாடி அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், எப்படி இருக்க போகுது, எப்படி அவங்களுக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும்.
1: அதனால ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். சரிங்க, மருத்துவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இப்போ நிகழ்ச்சியிலே ஒரு சின்ன இடைவெளி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்வதேச செயற்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கருவுறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா பிரசன்னா அவர்கள் நம்மோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 04-3-1-246-102-1 அல்லது 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கான எண் 9-3-5-46-102-1. வாட்ஸ்அப்பில் கேள்விகளோடு சேர்த்து உங்களோட பேர், ஊரையும் அழகிய தமிழில் தட்டச்சு செஞ்சு அனுப்பிவிங்க. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள்.
8: அம்நேரிலே நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் ஒரு திருமணத்துக்கு முந்தைய ஒரு கவுன்சிலிங் எவ்வளவு அவசியமானது அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்க. டாக்டர், இப்போ ஒரு ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங்க்கு நம்ம ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோமோ இல்லையோ, கவுன்சிலிங்க்கு அவசியம் நம்ம போகணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் கல்யாணமான பிறகு கூட ஒரு மருத்துவரை போய் சந்திச்சு ரெண்டு பேருமே பேசுறது எவ்வளவு அவசியமானது இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதை பற்றி சொல்லுங்கள்.
9: இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கேர்ள்ஸ் மட்டும்தான் வருவாங்க, மேல் வரவே மாட்டாங்க. ஸோ தே திங்க் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஃபீமேல் தான் இருக்கும், அவங்க தான் ட்ரீட்மெண்ட்க்கு போகணும். தேர் ஹெசிடென்ட் டு கம். ஈவன் ஒரு சாதாரண ஒரு செமன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பிரச்சனை இருக்கிறதுனால அஸ் அ கப்பிளாக தான் தே ஹாவ்

0: டு கம் டு அ டாக்டர், தே கேன் டேக் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத அவங்க ஒன்னா கோ த்ரூ பண்ணா தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்.
1: சரிங்க, இப்போ அவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க, இப்போ ஒரு 2-3 வருஷமா ஒன்னா தான் இருக்கிறாங்க, ஆனாலுமே அவங்களுக்கு வந்து குழந்தைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது எந்த காலகட்டத்தில் அவங்க சட்டுன்னு கொஞ்சம் முழிச்சுக்கணும், சரி இதுக்கு மேலே நமக்கு உதவி தேவைப்படும், மருத்துவரோட உதவி தேவைப்படும்.
0: 1 இயர் தான் நம்ம சப் ஃபர்டிலிட்டி ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத ஒரு 1 இயர் தான் சொல்கிறோம், நாட் 2-3 இயர்ஸே, அதுவே ரொம்ப பெரிய ஒரு கேப் தான். ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வரலனாலே அவங்க ஒரு எவாலுவேஷனுக்கு ரெண்டு பேருமே போயிடணும். ஸோ பேசிக் எவாலுவேஷன் நார்மல்னா இன்னொரு 1 இயர் வெயிட் பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ வந்து கட் சேவையில் ஒரு தகவல் வந்தது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருந்தாரு.
2: ஆமாங்க மேம், இப்போ வந்து ரெண்டு கேள்வி இருக்கு மேம். முதல் வந்து குமரநகர் லக்ஷ்மி கேட்டிருக்காங்க, இந்த பிளாஸ்டியோசிஸ்ட் அப்படிங்கிறத இந்த 5 நாள் எம்பிரியோ இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரீஸ் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா எத்தனை வருடங்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு முதல் கேள்வி. இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எம்பிரியோ வச்ச பிறகு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துடுது, ஆனால் அதில் ப்ளீடிங் இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க.
1: சரி, அநேகமாக அவர் கூகுள் சர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆனால் பிளாஸ்டோசிஸ்ட் அவங்க கேட்டது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எக்கு ஸ்பம் அந்த செயற்கை முறையில் வெளியில் எடுத்து அதை ஃபர்டிலைஸ் பண்ண உடனே ஒரு 3 நாள் இல்லைனா 5 நாள் வரைக்கும் வளர்த்துவோம். 3 நாள் இருக்கிறத வந்து day 3 எம்பிரியோன்னு சொல்லுவோம். 5 டேஸ் வரைக்கும் வளரும் போது அதை பிளாஸ்டோசிஸ்ட் ஆர் day 5 எம்பிரியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒன்ஸ் இப்போ day 3 or day 5 ஒரு தடவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதை -196°C ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்ஸ் ஃப்ரீஸ்னா அது ஃப்ரீஸ் தான். நீங்கள் உங்கள் செகண்ட் பேபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹாவ் அ குட் குவாலிட்டி எம்பிரியோ அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 3 இயர்ஸில் நெக்ஸ்ட்டு பேபி கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கா வேண்டாம், அதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம்.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்ப பற்றியெல்லாம் பேசும்பொழுது திரும்ப மக்கள் மனசில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா பொருளாதார ரீதியாக கூட எனக்கு இவ்வளவு காசு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட இந்த மாதிரியான வசதி கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும், இல்லை இதுக்கான முயற்சி என்னென்ன எடுத்துட்ருக்குறீங்க?
0: ஆமாம், அதான் செயற்கை முறைனாலே இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹார்மோன்ஸ், அதில் இருக்க மீடியாஸ், இன்ஜெக்ஷன்ஸ், அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. அவங்க இயற்கையாக நடக்கிறத நம்ம செயற்கையாக மிமிக் பண்ணுறோம். அதனால இந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கறதுனாலேயே அவங்க ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு செலவு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் தயர் IVF சைக்கிள் வந்து கவர்மெண்ட்டே வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி நம்மளுக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இல்லை கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டப்படுற பீப்புளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களாலையும் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ல குழந்தை வந்து பெற்றுக்கலாம்.
1: சரிங்க, ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே இன்கேஸ் ப்ளீடிங் ஆகுது,
0: சம்டைம்ஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம், அந்த கரு போய் அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த லேயர், அதில் உட்காரும் போது இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆனாலுமே அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொடுப்போம், ஒரு சிலருக்கு அந்த ஹார்மோன் அதிகமாகறனாலையோ இல்லை இப்போ ஒரு சில சென்டர்ஸில் வந்து நம்ம அந்த ரத்தத்தை வந்து பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இன்ஜெக்ஷன்ஸும் யூஸ் பண்ணுவோம் இம்ப்ளான்டேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுனாலும் சில நேரங்களில் ப்ளீடிங் வந்து இருக்கலாம். நான் நிறையா பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணுவோம், தானாகவே ஹார்ட் பீட்லாம் வந்து நார்மலாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரிங்க, இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட வந்திருக்கு இல்லையா?
2: ஆமாங்க மேம், ஆக்சுவலி இன்னும் ரெண்டு இருக்கு, நான் முதல்ல ஒன்று கேட்டுறேன். இப்போ வந்து மலைக்கொடி மாலதி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா, IVFல ட்வின் பேபிஸ் உருவாச்சு, ஆனால் அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ஹார்ட் பீட் இருந்துச்சு, இன்னொரு குழந்தைக்கு வரலை, இந்த மாதிரியான சூழ்நிலை ஏன் ஏற்படுது? அதனால
1: ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துருக்குறோம்.
0: ஆமாம், இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எக்கு வெளியில் எடுக்கிறோம், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 10-15 எக்கு வருதுன்னா எல்லாத்தையும் தான் நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணி அதை நம்ம க்ரோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த பத்து எம்ப்ரியோவும் ஒரு ஃபீட்டஸாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு குரோமோசோம் பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இயற்கையாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக கன்சீவ் ஆகுறீங்க, அதுவே ஒரு சில நேரத்தில் மிஸ்கேரி ஆகுது இல்லையா, அதுக்கு ரீசன் வந்து அது உருவானதே சரியில்லை, அதுக்கு ஏதாவது ஒரு குரோமோசோமல் பிரச்சனை இருக்கலாம்.

0: அந்த மாதிரி எம்பிரியோ லெவலில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கு குரோமோசோம் பிரச்சனை இருக்கலாம். ஸோ எல்லா எம்பிரியோவும் பொட்டென்ஷியலாக ஒரு பேபியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ரெண்டு எம்பிரியோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒன்று நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஒன்று நல்லா இருக்கலாம். அந்த நல்லா இருக்கிறது ஒரு பேபியாக வளரும், இன்னொன்று வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதான் அதுக்கு ரீசன்.
1: இப்போ எப்படியுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரைமெஸ்டருக்கும் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுறாங்க. குழந்தைகளை நம்ம அப்சர்வ் பண்ணால் கூட இந்த மாதிரியான சிக்கல்கள் தெரிஞ்சிடும் இல்லையா அந்த ஸ்கேன்.
0: ஆமாம், அது ஸ்கேனில் தான் இப்போ நம்ம தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ எம்ப்ரியோஸ் போட்டிருக்காங்கன்னு டாக்டருக்கு தெரியும், பேஷண்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஒரு 8 வாரத்தில் அந்த மாதிரி ஸ்கேன் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீட்டர்ஸ் இருக்குன்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சியில் சிங்கிள் தான் இருக்குதுன்னா அது சிங்கிளாக தான் வரும்.
1: சரிங்க, இப்போ அந்த ஃபீட்டஸ் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி ஏதாவது ஒரு இனிஷியல் லெவல்லையே அதை சரிப்படுத்த முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நவீன மருத்துவ?
0: ஹார்ட் பீட் வரல வளரலன்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. வளர்ந்துட்டு வருதுன்னா அதை நம்ம மானிட்டர் தான் பண்ண முடியும். சரி, அது வந்து இப்போ வயிற்றுக்குள்ளார இன்விட்ரோ அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புலேருந்து வெளியில் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசேஷன். நம்ம அதாவது பாடியில் அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் நம்ம பாடியிலேருந்து வெளியில் ஒரு இன்குபேட்டரில் பண்ணுறோமே தவிர அது வளர்றது எல்லாமே இட்ஸ் லைக் எனி அதர் ப்ரெக்னன்சி தான்.
1: சரிங்க, அடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்.
2: அடுத்த கேள்வி வந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா கேட்டிருக்காங்க திருவானைக்கோயில் கீழே கொண்டபேட்டையிலேருந்து. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ஃபாலிக் ஆசிட் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா கருத்தரிப்பு வந்து எளிதில் ஏற்படும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு நம்பிக்கை நிலவுது, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு
0: கேட்குறாங்க. அதான் இந்த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் சொன்னோம் இல்லையா, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி மினிமம் 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுனால ப்ரெக்னன்சி ஹெல்ப் பண்ணாது. அது உருவாகும் போதே அவங்களுக்கு அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸு எல்லாம் இல்லாமல் ஒரு அந்த கரு வந்து ஒரு ஹெல்த்தியாக வரும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறது.
1: சரி, மருத்துவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்களும் நிறைய சொல்ல போகிறாங்க. ஆனால் வசந்த அழைப்பில் இப்போ ஒரு சின்ன விளம்பர இடைவெளி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: July 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
6: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர் மா காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
5: July 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
7: ஆகி மாசத்தல்லு பஜி ஆசை கிர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
8: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
11: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிடல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேருக்கு இந்த PCOS டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமிலியரா இருப்பாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அப்படி இருந்தாலே குழந்தையின்மை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம்.
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை, திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும்

0: அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
6: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. வசந்த் அழைப்பின் சிறப்பு இன்று என்ன? உலக செயற்கை கருத்தரிப்பு நாள். அண்ணா, இன்னைக்கு வந்து டாக்டர் திவ்யா பிரசன்ன நம்ம கூட நிலையத்தில் இருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அப்படின்றது இப்போ அதிகமாக ஆயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. எந்த வயதில் திருமணம் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பரவலாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 30-40 வருஷத்தில் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த டைமில் கல்யாணம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நம்பினது தாண்டி இப்போ மாறிக்கிட்டே இருக்கு. எந்த வயது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிறதுக்கான உகந்த வயது பெண்களுக்கு?
8: நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த கரு அந்த ஊசைட்டோட இது வந்து கம்மியாகிட்டே வரும். பியூபர்ட்டியிலருந்து அப்புறம் வயசாக கம்மியாயிட்டே வரும். நாங்கள் வந்து பீக் ஃபர்டிலிட்டி, அதாவது எப்போ அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்றதை வந்து எப்போ சொல்லுவோம்னா 25 வயசு தான். ஸோ 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார நீங்கள் ஐடியலாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸாகவே இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 30 வயசை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்லோவாக கம்மியாகிட்டே வர்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் பீக் ஃபர்டிலிட்டியை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும்.
6: சரிங்க. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பெற்றோரால் கேட்கப்படுது. பெண் குழந்தைகளுக்கும் நாங்களும் எங்களுடைய கெரியர் இப்போ கவனிக்க வேண்டாமா, எங்கள் கெரியர் ஓரியன்டாக இருக்க வேண்டாமா, அதுதான் எங்களுடைய பீக் ஒர்க் இயர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எங்களுக்கு 30 வயசுக்கு மேலே கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம், இப்போ என்ன அவசரம், குழந்தையை பற்றி யோசிக்கலாம், கல்யாணமே ஆயிடுச்சுன்னா கூட குழந்தையை பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரை?
8: இப்போ ரொம்ப கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க, அவங்களால அந்த டைமில் அவங்க கெரியரை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, குழந்தை மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஊசைட் க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். அவங்க வந்து இப்போ கல்யாணமே பிளானில் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க யங்காக இருக்கிற டைம்லே வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஊசைட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க ஒரு 25 வயசில் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்கோட வயசு 25 தான் இருக்கும். ஸோ 25 வயசு ஓல்டு ஆன அந்த எக்கை நீங்கள் 35 வயசு ஆனாலும் அது உங்களுக்கு அந்த எக்கோட ஏஜ் வந்து கம்மி தான். ஸோ எந்த அந்த வயசு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுலேருந்து வராது. ஸோ இது வந்து கொஞ்சம் அவேராக இருந்தாங்கன்னா, இதுக்கு நிறைய பேர் முன் வந்து அவங்களோட ஊசைட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது.
6: சரி, இப்போ இணைப்பில் வரக்கூடிய நீயர் வணக்கம்.
9: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் சித்ரா அம்மாவுக்கும் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
9: தண்டான மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். அம்மா மருத்துவர் அம்மா வணக்கம்.
8: வணக்கம் சார், சொல்லுங்க.
9: ஒரு 2-3 சந்தேகங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்போல்லாம் வந்து நார்மல் டெலிவரி, நிறையா பேத்துக்கு நார்மலாக டெலிவரி ஆகும். கல்யாணம் பண்ணோன்னா கர்ப்பம் ஆகிடுவாங்க, ரொம்ப இதாக ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும். இப்போ வந்து நார்மல் டெலிவரியும் ஒரு எங்கேயாவது எப்போயாவது ஆச்சரியம். இயற்கையா கருவுறுதல் அப்படிங்கறது ஆச்சரியமா போயிடுச்சு. இந்த செயற்கை கருவுறுதலுக்கு என்ன காரணம், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்னென்ன காரணங்கள், நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் எதெல்லாம் செய்யணுங்கிறது ஒரு சந்தேகம். இப்ப எங்க பெரியவங்க சொல்றாங்க, இந்த ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் ட்ரௌசர் இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் போடுறப்ப கர்ப்பம் ஆகுறதுக்கு

0: நிறைய அதுல தவறான ஒரு ஆகாம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே போல இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் டெய்லி சாப்பிடுறவங்களா இருக்காங்க, ஆண் பெண் சாப்பிடுறவங்களா இருக்காங்க, அதனாலயே பல ப்ராப்ளங்கள்லாம் வருது. நம்ம உடை விஷயத்துலயும் உணவு விஷயத்திலயும் நம்ம பழக்க வழக்கத்தை நிறைய மாத்திக்கிட்டோம் நாகரீகம் என்ற பேர்ல. அதனாலயே இன்னைக்கு கன்சியூ ஆகுறதும் குறைவா இருக்கு, நார்மல் டெலிவரி ஆகுறதும் குறைவா இருக்கு. சில பேர் நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வயசை தவற விட்டுட்டு அப்புறம் போய் மருத்துவமனையில நிக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன ஒரு ஆலோசனையா சொல்றீங்க? நன்றி, வணக்கம்.
1: சரிங்க, அவரு இந்த நிகழ்ச்சியில மொத்தமா நம்ம என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே அவர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான சில விளக்கங்கள் நீங்க ஏற்கனவே நிகழ்ச்சியில கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அவரு கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உடை சம்பந்தமான ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு இல்லையா. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்க இந்த ஜீன்ஸ் போடுறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன்.
2: பெண்களுக்கு பெருசாக உடையினால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து உடம்புக்குள்ளார தான் இருக்குது. ஆண்களுக்கு தான் டெஸ்டஸ் வந்து அவங்க பாடி டெம்பரேச்சரோட ஒரு டிகிரி வந்து குறைவாக வெளியில் இருக்கும். ஸோ நம்ம பாடிக்குள்ளார ஒரு 37 degrees இருக்கோம், நம்மளோட மற்ற ஆர்கன்ஸ் இருக்குன்னா இந்த டெஸ்டஸ் மட்டும் 1 degree கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு தேவை. ஸோ இப்போ ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸு ஜீன்ஸு இல்லை அவங்களோட கிளைமேட்டே பார்த்தீங்க, இப்போ நம்மளை மாதிரி இந்தியாவில் வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் ரொம்ப சூடான ஒரு சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கும்போது நம்மளோட உடையும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹீட் எக்ஸ்போஷர் அந்த டெஸ்டிஸ் ஆர்கனுக்கு ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமாகும் போது அது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணுது, அதோட குவாலிட்டி கம்மி பண்ணுது. ஸோ அப்போ தான் நாங்கள் அதையும் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பல் வராங்கன்னா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு ரொட்டீன் அட்வைஸ் தான் அது. டெய்லி வாக்கிங் போங்க, பிரிஸ்காக இருங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நட்ஸு சாப்பிடணும், நிறைய வைட்டமின் சி அதாவது லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து எடுக்கணும், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடணும், காட்டன் ட்ரெஸ் போடுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நிறைய பேஷண்ட்ஸே பார்த்துருக்கேன் காட்டன் வேஷ்டி அந்த மாதிரிலாம் மாறி இருக்காங்க. ஸோ அது ஒரு சீரியஸாக எடுத்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல ஒரு சீரியஸாக எடுத்துட்டு மாறுறவங்களுக்கு நல்லாவே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப குறைவாக இருந்தவங்களுக்கெல்லாம். ஸோ அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும்,
1: எது முக்கியம் எது அவசியம் அப்படின்றது நம்மளுடைய கையில் தான் இருக்கு அப்படின்றது இருக்கு. உணவு முறை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்டார். பரவலாகவே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிராய்லர் கோழி சிக்கன் வகைராக்களை நம்ம பொறிச்சு சாப்பிட்றதோ இல்லை வேக வச்சு சாப்பிட்றதோ அதிகமாக செய்தால் இந்த மாதிரியான கருத்தரிப்பு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது உண்மை இருக்கு?
2: பர்டிகுலராக சிக்கன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்க போகிறீங்க, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீட்ஸா, பர்கர்ஸ், ஸ்வீட்ஸு, டீப் ஃப்ரைடு, ஆயில், நீங்கள் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே என்ன பண்ணுனா உங்கள் பாடி ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஒருத்தருக்கு ஒபிசிட்டி வந்து ஒரு பிரச்சனைன்றதே யாருக்குமே தெரியாது. ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கலாம், பட் உங்கள் பிஎம்ஐயை நீங்கள் கவனிக்கணும். 19 to 25 உங்கள் நார்மல் பிஎம்ஐ இருக்கணும். ஸோ ஃபேட்டு உடம்புல அதிகமாகிருச்சு அப்படின்னாலே, ஏன்னா ஃபேட்டும் ஒரு மெட்டபாலிசம்க்கு ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட பாடியில் அந்த ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் ஃபீமேல் பெண்களுக்கும் சுரந்து அது அந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச்ன்ற ஹார்மோனவே வந்து மாத்திடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்டைரக்டாக இந்த ஃபேட் வந்து ஓவிலேஷனை வந்து பாதிக்குது. ஸோ சரியான கருமூட்டை வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ வெடிக்கலை அப்படின்னா ஆனோவிலேஷன் வரப்போது அப்போ கண்டிப்பாக அது வந்து உங்கள் ஃபர்டிலிட்டி வந்து பாதிக்கும். இது கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபேட்னால அவங்களுக்கு பிபி, சுகர், எது வேணாலும் வரலாம், எண்டோமெட்ரியல் கேன்சர் வரலாம். ஸோ ஒபிசிட்டி தான் இங்க மெயின் ரோல். நம்ம வந்து எதெல்லாம் நம்மளுக்கு ஃபேட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டயட்டை வந்து எடுத்தோம்னா அது இன்டைரக்டா உங்க ஃபர்டிலிட்டியும் பாதிக்கும்.
1: சரிங்க, இப்போ ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கா?
3: ஆமாம் மேம், ஆனால் இது கிட்டத்தட்ட பதில் அளித்த மாதிரி தான். ஏன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட் சம்மந்தமான ஒரு கேள்வி தான். பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி வணக்கம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது வசதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறாங்க. இதனால் உடலில் வந்து சூடு வருமா? மற்ற டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் சில ஹிடன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, இது ஒரு ஹிடன் ஃபேக்டரா அப்படின்னு கேட்குறாங்க.
2: சரி, இது ஹிடன் ஃபேக்டர் இல்லை, இது வந்து ஆப்வியஸ் ஃபேக்டர். என்ன, வென் யூ ட்ரெஸ் ப்ராப்பர்லி கண்டிப்பாக வந்து, இப்போ அது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஃபர்டிலிட்டி வேணும், உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றி தான் ஆகணும்.
1: சரி, இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம்னாலுமே இதை தொடர்ச்சியாக அவங்க செய்தால் இப்போ கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கீங்களா? அதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலான்றீங்க, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம தீவிரமா ஒரு மருத்துவரை சந்திக்கணும்ன்றீங்க.
2: ஆமா,
1: அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன மாதிரியான கவுன்சிலிங்

0: கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுப்பீங்க? இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை உடனேவே இந்த செயற்கை கருத்தரிப்புக்கு கவனம் செலுத்தலாமா? அதில்
1: அது வந்து பேஷண்ட்டை பொறுத்து. இப்போ எதுக்கெல்லாம் நம்ம டைரக்டாக ஐவிஎஃப் போகிறோம் அப்படின்றது ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சப்போஸ் டியூப் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டு கருக்குழாயும் அடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக வர்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது, அவங்க செயற்கை முறையில் தான் போகணும். அதில் ஸ்பேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பேர்மே இல்லை, அதாவது ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஐவிஎஃப் தான் டைரக்ட் ஆப்ஷன். ஸோ பேஷண்ட்டை பொறுத்து ஏஜ் குறைவாக இருந்தாலுமே ஒரு சிலருக்கு எடுத்த உடனே ஐவிஎஃப் பண்ணக்கூடிய சான்ஸும் வரலாம்.
0: சரிங்க, நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி, ரொம்ப சின்ன இடைவெளி தான், நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கு, இணைந்திருங்கள்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: ஜூலை 25 உலக ஐவிஎஃப் தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி,
9: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
10: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
11: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
10: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. டாக்டர் திவ்யா பிரசன்னா நிறைய தகவல்களை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. செயற்கை கருத்தரிப்பு எப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம், எந்த மாதிரியான வயதில் அவங்க மருத்துவரை அணுகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா குடும்பத்தினுடைய சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் மருத்துவர்கிட்ட வர்றது, தொடர்ச்சியாக இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? அஃப்கோர்ஸ் அந்த அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும், யாருக்கு குழந்தை வேணுமோ, சுற்றி இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் இல்லையா?
1: எல்லா ஃபேமிலியிலுமே அது அக்செப்டன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸே வந்து அவங்க ஒரு சிலருக்கு அவங்க அம்மா அப்பாக்கே தெரியாது அவங்க ஐவிஎஃப் பண்ணுறாங்கன்றது, அது இன்னும் ஒரு ஸ்டிக்மா அண்ட் டேபுவாக தான் இருக்குது. ஸோ இது சம்திங் ஆர்டிஃபிஷியல், இது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இப்போ நிறையா சிட்டிஸில் வந்து இது நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இயற்கையாக வரல ப்ராப்ளம்னா நம்ம அது அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த கப்பலுக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்.
0: சரிங்க, இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளாரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றது உணரணும். இப்போது ஒரு கூகுள் சர்ச் பண்ணி தான் அதெல்லாம் தெரியணும்னு இல்லை, ஒரு நேயர் கூட கேட்டாங்க ஐவிஎஃப்ன்றது அவங்க வீட்லேயே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, எல்லா குடும்பத்துக்குள்ளாரையும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துருச்சு. இதற்கான விழிப்புணர்வு, ஏன்னா நீங்கள்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட்டும் ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் மாதிரி வைத்து இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக எப்படி போய் மக்களை சென்று சேரலாம், அதற்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
1: இது ஒளிவு மறைவா இதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகவே நிறைய பேர் பயப்படுறாங்க, வெளியில சொல்லக்கூடாது, இது ஒரு தப்பான விஷயம்ன்ற மாதிரி பயத்திலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. முதல்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வெளியில வரணும்.
0: சரி,
1: ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க, மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணுன்ற இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட இருக்கணும், இருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்.
0: சரிங்க, இப்ப இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா.
12: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
12: சரஸ்வதி சங்கர். சரஸ்வதி
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
12: டெலிவரி ஆகல, நார்மலே ஆக மாட்டேங்க மேடம். தண்ணி சத்து பிறக்கிறப்ப தண்ணி சத்து கம்மியாயிருந்தாங்க, வலியும் வரல, அது என்ன காரணங்க மேடம்?
0: சரிங்க சரிங்க.
12: நல்லா தான் வேலை எல்லாம் பாக்குறேன்னு சொல்றாங்க எல்லா பெண்களும், ஆபரேஷன் பண்ணிடுறாங்க, தண்ணி சத்து உடனே கம்மியாயிடுது, 2 நாள் டெலிவரி டேட் கொடுத்த 2 நாள்லயே கம்மியாயிடுதுன்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, குறையாம பாத்துக்கிட்டு மாதிரி எதாவது சொல்லுங்க.
0: சரிங்க சரிங்க, நன்றி. அவங்க அடுத்ததுக்கும் போயிட்டா குழந்தை டெலிவரி.

0: டெலிவரிக்கு போயிட்டாங்க. அதான், ஏன்னா சி இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஒரு தடவை கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளார ஒரு 40 weeks தான் இருக்க முடியும். அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து, ரத்த ஓட்டம் இதெல்லாம் எது மூலமாக போகுதுன்னா நஞ்சு. ஸோ ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் நடுவில் அந்த நஞ்சு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த நஞ்சு டெவலப் ஆகுறது, இம்ப்ளான்ட் ஆகுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நஞ்சோட க்ரோத்து சரியில்லை இல்லை அது ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்குன்னா ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சியில் பிபி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த நஞ்சோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு 40 வாரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ கடைசியில் உங்கள் டேட் வர வர என்னாகும்னா அது வெளியில் வந்தாகணும் இல்லையா, டெலிவரி அப்போ குழந்தை மட்டும் வராது பிளசண்ட்டாகவும் சேர்ந்து தான் எக்ஸ்பெல் ஆகும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு சிலருக்கு டேட் வரும்போது என்னாகும்னா ரத்தம், நீங்கள் சொல்கிற அந்த பிளட் ஃப்ளோ குறைஞ்சது அப்படின்னா குழந்தை சுற்றி உள்ள தண்ணி வந்து கம்மியாயிரும். ஸோ குழந்தை சுற்றி உள்ள தண்ணின்றது வந்து ஒன்றுமே கிடையாது, அது பேபியோட யூரின் தான். இப்போ நீங்கள் ஒரு சரியாக தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்க, வெயிலாக இருக்குது, அப்போ என்னாகும், நம்மளுக்கு யூரின் கம்மியாக போகும் இல்லையா. அதே மாதிரி குழந்தைக்கு சரியான ரத்த ஓட்டம் அந்த நஞ்சு வழியாக போகலை அப்படின்னா அதோட யூரின் வந்து குறைஞ்சிரும், அதுதான் பேபி சுற்றி உள்ள அந்த தண்ணி.
1: சரிங்க, இப்போ நிறைவாக நேயர்களுக்கு நீங்கள் இந்த சர்வதேச செயற்கை கருத்திருப்பு நாளான இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்திருக்குன்னு மனோஜ் சொல்றாரு.
2: ஒரே ஒரு கேள்வி மட்டும், பில் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி கேட்டிருக்காங்க, இந்த கருத்தரிப்பு பிரச்சனைக்கும் தைராய்டு பிரச்சனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா,
1: இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்?
0: கண்டிப்பா தைராய்டு வந்து ஒரு முக்கியமான ஹார்மோன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு, ப்ரொலாக்டின் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே ஸ்பான்டேனியஸாக சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரெக்னன்சிக்கு தைராய்டு ஹார்மோன், அதாவது TSH சொல்லுவோம், அது லெஸ் தேன் 3 தான் இருக்கணும். 4, 5, 6 அப்படி இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன், அந்த கரு போய் கர்ப்பப்பையில் உட்காரது எல்லாமே அது வந்து அது பாதிக்கும். ஸோ அந்த தைராய்டு லெவல்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: சரிங்க, நிறைவாக இளம் தம்பதியினருக்கு இல்லைனா குழந்தை பிறக்கலையேன்ற கவலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி?
0: இப்போது நம்ம ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே பார்த்தோம். இதோட முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இருக்கிற கப்புள் அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, சரியாக தூங்குறது இல்லை, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒர்க் பின்னாடியே போயிட்டுருக்காங்க, சரியாக சாப்பிட்றது இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதியாக ரிலீவ் ஆயிட்டாங்கனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும். ஸோ டயட், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது.
1: சரிங்க, வாழ்க்கை முறை மாற மாற நிறைய விஷயங்கள் மாறுது, மாற்றம் ஒன்றே மாறாருதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற நிலையில் நமக்கு பெஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா அற்புதமான புது டெக்னாலஜி இருக்கு. எல்லா துறையிலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி இருக்கு. அந்த வழியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினோட டேக்அவேயாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் சர்வதேச செயற்கை கருத்தரித்தல் நாளையொட்டி திருச்சிராப்பள்ளி கருவுறுதல் மருத்துவ நிபுணர் திவ்யா பிரசன்னா அவர்கள் நம்மோட நேரலையில் இணைஞ்சிருந்தாங்க. நேயர்களோட எண்ணற்ற கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்தாங்க. நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் சித்ரா திருவாரன் அவர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் காலை 10 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தலைமையில் புதுடெல்லியில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை 10 கோடி அபராதம் உள்ளிட்ட கடும் தண்டனைகளை வழங்க வகை செய்யும் வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இம்மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆனியர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சமரச தீர்வு காண்பதற்கான சிறப்பு மக்கள் நீதிமன்றம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கான சிறப்பு மக்கள் நீதிமன்றம் அடுத்த மாதம் 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது. சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தரப்பினர் நேரடியாகவோ அல்லது இணையதள காணொலி மூலமாகவோ ஆஜராகி தங்கள் பிரச்சனைகளை சமரசமாக தீர்த்துக் கொள்ளலாம். எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் மற்றும் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இணையதளம் வாயிலாக தங்களது கோரிக்கைகளை ஜூலை 27ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் 95,000 ஏக்கர் நிலத்தில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாததால் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரோடு சிக்கஹள்ளி கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானையை தாளவாடி வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டியுள்ளனர். வேளாண் நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானை நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் ராக்கியூ அசலீமை இன்று எதிர்கொள்கிறார். கனடாவில் இன்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதியில் எகிப்தின் பாப் சமேகை 3-1 என்ற கணக்கில் அனஹத் வீழ்த்தினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இந்த காலை பொழுத இன்னும் இனிமையாக்க அடுத்த சில நிமிடங்கள் உங்களை ஆட்டம் போட வைக்க வருது. போடு ஆட்டம் போடு.

0: கடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேரம் 10:31 ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய பாடல்கள் கீதாஞ்சலி மற்றும் அஞ்சலி திரைப்படங்களிலிருந்து. முதல்ல பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் கீதாஞ்சலி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: கீதாஞ்சலி படத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது இளையராஜா சித்ரா குரல்களில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

திருச்செஃபம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கீதாஞ்சலி மற்றும் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இந்த சூழலில் கருணை, கலாச்சார மாண்புகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளதை பாராட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட செய்தியில், அன்னாரின் சாதனையால் நாடு பெருமை கொள்வதாகவும் எண்ணற்ற இந்தியர்களுக்கு அவர் உத்வேகம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். ஒழுக்கத்துடன் கூடிய பல ஆண்டுகால விடாமுயற்சி, மன வலிமையே சர்வதேச அளவில் அவரது இந்த வெற்றிக்கு வழிகோலியதாக பிரதமர் தெரிவித்தார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் மற்றும் சூளகிரி வட்டத்தைச் சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய 444வது ஆண்டு திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். இந்த விழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். முக்கிய நிகழ்ச்சியான பனிமய மாதா சொரூப சப்பரபவனி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா. இன்றைய நிகழ்ச்சியில் நடபறவி ராகத்தில் அமைந்த திரு இசை பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
11: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
12: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: அப்பா மாதோ, நான் இப்படி மூச்சு பறக்க பறக்க மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேளுங்க எப்படின்னு.
7: நீங்க மொள்ள நடந்து நடந்து வரணும்.
6: இல்ல, ஓடி வந்திருக்கோம். என்ன விசேஷம் தெரியுமா? நடபயிறு விராகத்துல எத்தனை சீரியல் பாத்துருக்கோம், இந்த நேயர்களுக்கு எத்தனை பாட்டு கொண்டு வந்திருக்கோம் சொல்லுங்க. நீங்களே
7: ஏகப்பட்ட பாடல்கள், அதாவது பாடலோ ஏகப்பட்டதற்கு. ஆனா நம்ம ஒரு அந்த ஆராய்ச்சி பண்ணி நம்ம விளக்கத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்த பாடல்களோ ஒரு 46-50 இருக்கு.
6: 46 பாடல்களை நேயர்கள்ட்ட எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கறதுல மூச்சு வாங்காம இருக்குமா சொல்லுங்க.
7: கண்டிப்பா
6: இந்த மூச்சு வாங்குது.
8: அது உன்னை எல்லாம் வேற யாராரும் சொல்ல முடியும்.
7: ராஜமுக்தி என்கிற படத்துல உன்னையல்லால் ஒரு அப்படிங்கிற ஒரு பாட்டு கீர்த்தன மாதிரி இருக்கு.

0: அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்க போயிட்டோம், திருடா திருடா அப்படின்னு ஒரு புது பாடல்கே வந்துட்டோமே.
1: கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் எந்த தேகம்.
2: நீங்க திருடா திருடான்னு கத்தும் போதே தெரியும் ஏன் இப்படி கத்துனீங்கன்னு. ஏன்னா அப்ப அடுத்தது புதையல இருக்கே.
0: ஆமா, அந்த புதையல எடுக்கிறதுக்கு தானே இந்த திருடர் எல்லாம் வருதே.

0: இப்படி எல்லாம் பாடி மனசு அளவாயுது அவருக்கு.
1: ஆமா, அப்படி ஒரு நல்ல அழகான ஒரு காதல் கிடைச்சா அப்புறம் சடுகுடு ஆட மாட்டாங்களா?
2: காதல் சடுகுடு குடு கண்ணே தொடு தொடு,
0: அதுக்கெல்லாம் நேரம் இல்ல.
1: அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. நம்மள்கிட்ட மாப்பிள்ளை வாங்க, நம்ம வந்து அனுபவம் புதுமை அப்படிங்கிற ஒரு நல்ல பாடல் வந்திருக்கான், அதை கேட்க போவோம்.

0: இப்படி நம்ம வந்து ஒரு பூக்கார் வச்சு பூஜை பண்ணா கடைசியில ஒரு கடவுள் தந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கையா ஒரு மாயாவி கொடுத்துட்டு போயிடுறாரு.
1: கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு.
0: ஆமா, அப்படி உலகம் முழுது அவனோட வீடு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மனப்பந்தலும் போட்டுட்டாங்க. அப்புறம் உனக்கு மட்டும் சொல்றேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க. ஐயா
1: உனக்கு மட்டும்

0: அந்த காலம் எப்ப வரும்? மே மாதத்துல வரும்.
1: ஆமா, இப்படி நடைபெறல பாடிண்டே போக போக மே மாதமே வந்துரும், அதுல மின்னல் மாதிரி வந்துரும்.
2: மே மாதத்துல லீவ் தான் வரும்.
3: மின்னல்?

0: ஆமா, கருப்பு பணம் சேர்ந்திருத்து சேர்ந்திருத்தன் பயப்பட்டாலும் நமக்கு ஒரு ருஷி மூலம் இருக்கு, அதுல இருந்து இந்த நேரம் இது நேரம் இதுன்னு நம்ம தப்பிச்சுட்டு ஓடிடலாம், அதாவது ஜாக்கிரதையா. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நல்ல பாத காணிக்கையா வச்சோம்னா என்ன ஆகும்?
1: பூஜை

0: அதாவது கடவுள் வந்து நாயகனாக இருக்கும்போது அந்திமலை பொழிஞ்சுதானே ஆகணும்.
1: கண்டிப்பா. அதாவது நடபயிரை வந்து தலைவா அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட போகும்போது உலக நாயகனான கமலஹாசன் கிட்ட போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது?
2: அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்த

0: புலம் அந்தி மழிமேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம்.
1: என்ன பண்ணாலும் ஒன்னு சொல்லி குற்றம் இல்ல.
2: ஆமாப்பா, குற்றமும் இல்ல. எப்படின்னாக்க சரிகமா பத நீ அப்படின்னு நடபயிறவி ராகத்துல இருக்கிற ஒரு படிகள் இருக்கே, அது சொர்க்கத்தின் வாசப்படிகள் தான்.
3: சொர்க்க

0: புது கிளி ஒன்று வரவு
1: வரவு வரவு வரவு வரவு.
2: இப்போ இனிமே ஒரு தனி நடவைரவிதா, அதாவது நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிக்கலாம், நடவைரவி மன்னன் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல நாடோடி நடவைரவன் சொல்லிக்கலாமா, நாடோடி தென்றல்னு சொல்லிக்கலாமா.
0: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே

0: இவ்வளோ பாட்டு பாடி இவ்வளோ நேரம் ஓடி ஓடி வந்து 46 பாட்டுக்கு மேல நடவயிறு விராகத்துல நாங்க கொடுத்துருக்கோமே மாதவ், அதுதான் இப்படி மூச்சு வாங்கிச்சு எங்களுக்கு.
1: ஆமா, இப்படி நடந்து நடந்து ஒரு நடவயிறவி பொறுமையா கேட்ட நேயர்களுக்கு எஃப்எம் ரெயின்போ பண்பலை 102.1 மறுபடியும் இந்த பயணம் தொடரும் வேற ராகத்துல.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
4: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை திருச்சி.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
13: கல்யாணத்துல கவனிச்சியா,
14: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
13: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
15: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி.

0: சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
0: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களுக்கு வரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா நடப்பெயரை விராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரன் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேர்களை கேட்கலாம். ஸ்டம்ப்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாக்காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
6: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: Lights, camera, rolling, music.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நேரம் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். ஆஷாட ஏகாதசி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நன்னாளில் பகவான் விட்டலனின் அருளால் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், நல்லிணக்கம் அதிகரித்து மேம்பட்ட சமுதாயம் உருவாகட்டும் என அவர் கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் ஆஷாட ஏகாதசி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படைகளின் தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திக்கு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2,184 வீடுகள் கட்டப்படவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் கிராம சபை மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு இதுவரை 1,731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒற்றி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குணாகுகை, பயன்மரச்சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களை ஏராளமானோர் கண்டுகளித்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

இரு படையினை உடையவனும் தன் வலிமையை செலுத்தக்கூடிய இடத்தில் சேர்ந்திருந்தால் பெரும் படை உடையவனும் தன் முயற்சியில் தோல்வி காண்பான்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சூழல் பற்றிய எந்த விதமான பார்வை இல்லாம புவியோட பரப்ப நமதாக்கி கொள்ள சண்டை போடக்கூடிய மனிதர்கள் வாழும் காலத்துல இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எப்படி முக்கியத்துவம் இருக்கும்? டோடோவை போல சாகாதேன்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? அது என்னமா அது டோடோ அப்படின்னு கேக்குறீங்களா? டோடோ பறவை நிலத்துல கூடு கட்டி முட்டையிடக்கூடியவை. ஆனா அதால அதோட முட்டைகளை கூட காப்பாத்தி வச்சுக்க முடியல. தன்னோட எதிரிய கூட இனம் காண தெரியாத பறவைகள் தான் இந்த டோடோ. இவர்கள் இந்திய பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கும் மொரிஷியஸ், மடகாஸ்கர் தீவு

0: அதிகமா வாழ்ந்த பறவை இனம். இத டோடோ அல்லது டூடூனும் சொல்லுவாங்க. இது பெயருக்கு தாங்க பறவை. சின்ன இறக்கைகளோட பறக்கும் திறன் இழந்த பறவை. சரி, பறக்கத்தான் முடியாது, அட்லீஸ்ட் நெருப்பு கோழி மாதிரி வேகமா ஓடவாவது செய்யுமா அப்படின்னா அதுவும் இல்லைங்க. ரொம்பவே மெதுவா நடந்து செல்லும் பறவைகள் தான் இந்த டோடோ. மனித நடமாட்டமே இல்லாத காலகட்டத்துல அந்த தீவுக்குள்ள ஒரு சூழலியல் அமைப்பு இருந்திருக்கு. கிபி 1505 போர்த்துகீசியர்கள் மொரீசியஸ் தீவுக்குள்ள என்ட்ரி கொடுத்த பிறகு 1507 தான் அவங்க டோடோ பறவைய முதன் முதலா பார்த்ததா சொல்றாங்க. அதன் பிறகுதான் அங்க வந்த மாலுமிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த டோடோ பறவைகள் இரையாக்கப்பட்டிருக்கு. இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு 100-150 வருஷங்கள்லயே டோடோவின் ஒட்டுமொத்த இனமும் மனிதனுக்கு அறிமுகமான சில நாட்கள்லயே அழிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு விளைவுக்கும் எதிர்விளைவு இருக்கும் இல்லையா? இந்த டோடோ பறவை இனம் அழிக்கப்பட்டதால மொரிஷியஸின் சூழல்ல எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுத்திருக்குன்னு தெரியுமா? கல்வாரியான்ற மரம் மொரிஷியஸ்ல ரொம்பவே அரிதா காணப்படுவத அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 300 வருஷங்கள்ல எந்த ஒரு புதிய கல்வாரி மரமும் உருவாகல. இப்ப இருக்கக்கூடிய மரங்கள் கூட 400 வருஷங்கள் பழமையானது. 400 வருடங்களுக்கு முன்னாடிதான் டோடோ பறவைகளும் அழிஞ்சு போயிருக்கு. இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இயற்கையோட ஆச்சரியங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கல்வாரியா மரங்களின் பழங்களோட விதைகள் ரொம்பவே கடினமானது. அந்த பழங்களை டோடோ பறவைகள் சாப்பிட்டு விதைகளை கழிவின் வழியே வெளியேற்றுமா, அப்போதும் அந்த விதைகள் முளைக்கும் திறனை பெறுது. கடந்த 400 வருஷங்கள்ல டோடோ பறவையே இல்லாததால இந்த மரங்களும் இப்போ இல்லன்னு சொல்றாங்க. இப்போ வான்கோழி வகையை சேர்ந்த பறவைய வச்சுதான் இந்த மரத்தை மீட்டுருவாக்கம் செஞ்சு வராங்க. ஒருவேளை இந்த மரங்கள் அழிஞ்சு அதனால இத சார்ந்த ஏதாவது உயிரினங்களும் கூட அழிந்து போகலாம் இல்லையா? மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாத பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இன்னும் நிறைய நிறைய இந்த புவியில புதைஞ்சு கிடக்குதுங்க. இத பத்தின எந்தவித புரிதலும் அக்கறையும் இல்லாத சூழல் சமண நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வரோம். மனிதர்களாகிய நாம இல்லாம கூட பூச்சிகளும் பறவைகளும் விலங்குகளும் வாழும். ஆனா அவைகளோட தயவு இல்லாம நாம வாழ்வது ரொம்பவே கடினம்தான். அதனால அதை புரிஞ்சுகிட்டு இயற்கையை பாதுகாப்போம்.
1: நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் முதல் தனி பயணம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாட தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-146-1021 அல்லது 240-1021. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப்கார்னர், 1:00 திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:00 மிட் டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் டெல்டா விவசாயிகளின் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புலவன்காடு வி மாரியப்பன் அவர்கள், 2:30 மணிமல நிகழ்ச்சியில் லிட்டில் ஸ்டார் எஸ் மகாலட்சுமியின் பாட்டு மற்றும் வயலின், தொடர்ந்து சிறுவரிசை மேடையில் எச் ஸ்ரீவத்சன் மிருதங்கம், 3:00 திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் இசை தூரல், 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உடன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
5: லவனும் குசனும் கல்வி, கேள்வி, வாழ்வீச்சு, வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
6: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
5: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை, பரிசுத்தமான வாழ்வை, நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
4: தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, முதல் பயணம் தனி பயணம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை காரணமாகவோ அல்லது உங்கள் விருப்பத்தினாலேயோ நீங்கள் தனியாக பேருந்துலையோ ரயிலையோ வெகு தூரம் பயணம் செஞ்சுருக்கலாம். முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்தாலும் போக போக உற்சாகம் ஏற்பட்டிருக்கும். அப்படி நீங்கள் முதன் முதலாக தனியாக ரொம்ப தூரம் பயணித்த அனுபவம் பற்றி உங்கள் அன்பு தோழி நித்யா கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, தோழிகள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-2406-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில். இப்போ நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு தோழி இணைப்புல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் சேதராப்பட்டியில இருந்து சரஸ்வதி தங்கராஜ் பேசுறேம்மா.
7: சொல்லுங்கம்மா, உங்களுடைய தனி பயணம், முதல் தனி பயணம் அனுபவத்தை பத்தி சொல்லுங்கம்மா.
8: என்னோட தனி பயணம், முதல் பயணம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி புது இதுல புதுவாழ்வு திட்டத்துல நாங்க ஒரு பொறுப்பா இருந்தோம்.
7: சரிங்கம்மா.
8: அப்ப வந்து மதுரையில முத்துப்பட்டியில வந்து ஒரு ட்ரைனிங் போட்டிருக்காங்க, 15 நாள் போய் வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
7: சரிங்கம்மா.
8: அதுல என்ன அனுப்பிச்சு விட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் புதுக்கோட்டையில இருந்து மாட்டுத்தாவணி போய் இறங்கிட்டேன் சாயந்தரம் 6 மணி.
7: சரி.
8: மாட்டுத்தாவணி, நான் மதுரைய ஃபர்ஸ்ட் டைம். அதான்.
7: ஓ, இதுக்கு அதுக்கு முன்னாடி போனது கிடையாது?
8: மதுரை போனதே கிடையாது.
7: சரிங்கம்மா.
8: மாட்டுத்தாவணியில இறங்கி அங்க இருந்து பஸ் விசாரிச்சு அங்கிட்டு போலாம், இல்லைன்னா சேராட்டாவில போலான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் மாட்டுத்தாவணி

0: போய் இறங்கிட்டு பார்த்தா பயமா இருக்கு. எல்லாம் வெறிக்க வெறிக்க பாக்குறாங்க, யார கேக்குறது என்ன பண்றது அப்படின்னு ஒன்னும் புரியல. இருந்தாலும் தைரியமா வந்துட்டேன், எப்படியோ விசாரிச்சு போய் தான் ஆகணும்னு ஒரு ஆட்டோக்காரர் போய் கேட்டேன், என்ன அட்ரஸுக்கு போகணுங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லி. சரிம்மா போலாமா, 100 ரூபா வரும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அந்த ஆட்டோவை நம்பி நானும் போய் கரெக்டா அந்த அட்ரஸ்ல இறக்கி விட்டுட்டாங்க. அங்க வந்து ட்ரைனிங், இந்த கண்ணு தெரியாததை பத்தி ஒரு வாரம் ட்ரைனிங்.
1: ஓ சரிங்கம்மா.
0: மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாதவர்கள் இவங்க மூலமா ஒரு ட்ரைனிங் வச்சிருந்தாங்க.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா.
0: அத 10 நாள் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் வெற்றிகரமா.
1: மகிழ்ச்சிங்கம்மா மகிழ்ச்சி. ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
0: ரொம்ப நன்றிங்க.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது மங்கையர் உலகம்.
2: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸிலே. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே,
9: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
2: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தனி பயணம், முதல் தனி பயணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சில பெண்களுக்கு முதல் தனி பயணம் வேலைக்காக, சிலருக்கு படிப்புக்காக, சிலருக்கு குடும்ப பொறுப்புக்காக, காரணங்கள் வேறாக இருந்தாலும் அந்த பயணம் கத்து கொடுத்த தன்னம்பிக்கை ஒன்றாதான் இருக்கும். அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க முதன்முறையா தனியா பயணம் செஞ்ச அனுபவம் பத்தி ஏன் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, தோழிகள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0434146121 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல

0: கடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய முதல் தனி பயணத்தை பற்றி அவங்களோட அனுபவத்தை சொல்கிறதுக்காக ஒரு தோழி நம்ம கூட காத்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
10: வணக்கம். ஆகாசவாணி நேர்களின் ராணி, தகவல்களின் காணி, பாடல்களின் பாணி. ஆகாசவாணி அன்பாய் வாணி, சிந்தனையாளனுக்கு நீ சீனி, சிறுவர்களின் சிறப்பு நீ, சிகரத்தின் சிற்றி நீ. ஆகாசவாணி எங்கள் அன்பு ராணி, பண்பலை உள்ளத்து அரசி, திருவையாத்தனூர் ராஜேஸ்வரி.
9: வணக்கம்மா, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய முதல் தனி பயணம் பத்தி.
10: எனக்கு வந்துமா, நான் கிராமத்திலே வளர்ந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தப்புக்குன்னு கொண்டு போய் திருச்சியில ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பியும் கோ எஜுகேஷன்ல படிச்சேன்.
9: சரிங்கம்மா.
10: ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா எங்க சார் சொல்லிட்டாரு, நான் படிச்ச காலேஜ்ல தான் நீ போய் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும்
9: அப்படின்னு
10: சொல்லி. எங்க ஊர்ல இருந்து தஞ்சாவூர் போய், தஞ்சாவூர்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போய், புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை போய், மதுரை டு சிவகாசி, சிவகாசிக்கு அப்புறமா ஒரு கிராமத்துல அந்த காலேஜ் போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு இருந்து ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். நம்ம நின்னுக்கலாம், ஓரல் ப்ரெசன்டேஷன் தான் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் தனி பயணமும்
9: அதுதான்.
10: பரவாயில்ல,
9: நீங்க தனியா முதன் முதல்ல போய் பயணம் செஞ்சு கலந்துகிட்டதே ஒரு வெற்றி தானே. அதுக்கப்புறம் தனியா வெற்றி வேணுமா?
10: கலந்துகிட்டது இல்லாம பிரசன்டேஷன் பண்ணிருக்கோம். பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணல, பிரசன்டேஷன் பண்ணிருக்கோம்.
9: அருமைமா, அருமை.
10: மத்தவங்க பிரசன்டேஷன் ஆகுது, பிரைஸ் வாங்கவே எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த பிரைஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு.
9: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
10: ரொம்ப நன்றி.
9: மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ்.

0: ஆட்டோமேட்ஸ் கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். பறவை குஞ்சு முதல் முறையாக கூட்டை விட்டு பறக்கிறது மாதிரி ஒரு பெண்ணுடைய முதல் தனி பயணமும் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்க. ஒரு பெண் தனியாக பயணம் செய்யும்போது அவங்க வெறும் பாதையை மட்டும் இல்லை, தன்னுடைய ஆளுமையையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மங்கிரோலகம் நிகழ்ச்சியில் முதல் தனி பயணம்ங்கிற தலைப்பில் அவங்களுடைய அழகான கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும், பகிர்ந்துக்க முயற்சி செஞ்ச தோழிகளுக்கும் உங்களின் அன்பு தோழி நித்யாவின் மனமார்ந்த நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெறுகிறது மங்கையர் உலகம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி

தொடங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது.

0: பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000-க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டு குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வேட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் ஒரு மணி கேட்கலாம். இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்ட அவர் 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட

0: இந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்துள்ளதால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உரிய பயிற்சியின் மூலம் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ளும் மாணாக்கர் சிறந்த தலைவர்களாக உருவெடுப்பதாக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடில் தலைமை ஆசிரியர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் மற்றும் சூளகிரி வட்டத்தைச் சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கனடா ஒன்டாரியாவில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் ருக்கயா சலீமை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
3: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மா காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
2: July 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

காலத்தை வென்ற காவிய காணங்களை நேர்களின் கடித வரிவிருப்ப காணங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாட அனுபவி ராஜா. அனுபவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா ஆகியோர்.

0: IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் இளையான்குடி, இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஸ்ஜித், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா ஆகியோர்.
1: அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

0: நேரம் 1:15. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் மதுர கீதம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் முகமது ஷஃபீக், முகமது ஷாலிக், ஜுவானா மரியம், முகமது சல்மான், முகமது சுனேகல் ஆகியோர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மணி 21 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் மணிகண்டன் ஆகியோர்.
5: தம்பி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
1: லவணம் குசனம் கல்வி கேள்வி வாழ்வீச்சு வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
2: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
1: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை பரிசுத்தமான வாழ்வை நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
0: தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மைய பொருளாய் கொண்ட மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி DRM DTH சேவை, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல் வழியாகவும், பிரசார் பாரதியின் OTT தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத். நல்லெண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.
5: மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நானானை இட்டால் திரைப்படத்திலிருந்து. MS விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன், பி

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கிய மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவம்

சித்திரங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.

1:34. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ஷங்கர் சலீம் சைமன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசரின் அழகிய வரிகளில் கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திண்ணியம் ரவி, லதா ரவி.

0: உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தான்.

0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: நமது ABN-ன் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ABN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: ஒரு மணி 40 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் கூகூர், புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் ஆகியோர்.

நிறைவு பெற்றது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம். மாநில செய்திகள்.

மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது.
தொடர்ந்து 11

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி

0: ஒன்றரை மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ரூபாய் 111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95000 ஏக்கர் வந்து நாங்க நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத, மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியம்

0: கருத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் டெல்டா விவசாயிகளின் சவால்களும் தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் புலவன்காடு வி மாரியப்பன் அவர்கள்.
1: வணக்கங்கய்யா, உங்க ஊரு பேரு சொல்லுங்க.
2: தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: அதாவது விவசாயிகளுக்கு சொல்றதுக்குன்னு 1000 விஷயம் இருக்கு. முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஒரு விவசாயம் செய்யறது அப்படிங்கிறது பல சவால்கள் வந்து நமக்கு முன்னாடி நிக்குது. விவசாயம் பண்ணமா, நம்ம நினைச்ச மாதிரி அறுவடை பண்ணமா அப்படிங்கிற காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. பயிரை போட்டோமா, அதை நம்ம திருப்பி எடுக்க முடியுமா? ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் வந்து உழுதுறத கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப உலகம் மட்டும் இல்ல, எதெல்லாம் மிஞ்சாதுன்றது தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறோம். பற்றாக்குறைக்கு காலமும் நம்மள வந்து சோதிச்சு பாக்குது. அதுக்கு நம்ம தான் காரணம். அதுவா ஒன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யல. நம்ம செஞ்சது திருப்பி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. இப்போ டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயியா கடந்த ஒரு 10-15 வருஷத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு குருவை?
2: பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெல்டா பகுதியில எப்பவுமே நம்மளுக்கு மேட்டூர் June 12 திறப்பாங்க, தண்ணீர் நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி தண்ணீரை திறந்து விடுவாங்க, குருவை சாகுபடி பண்ணுவோம். சம்பா தாளி இந்த மாதிரி முறையா சாகுபடி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு வீட்டிலயும் உழவு பணியில வந்து உழவு மாடுகள் தான் வச்சிருந்தோம். ஆனா இப்ப காலப்போக்குள்ள உழவு மாடுகள் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. எல்லாம் இயந்திரமா போச்சு. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க உழவு மாடு வச்சிருந்தோம்னா செலவு குறைவா இருந்து அனைத்து வேலையும் நாங்களே பாத்துட்டு இருந்தோம். இப்ப இயந்திரங்கள் வந்தோம்னா இயந்திரமயம் ஆன உடனே லாபம் பூரா அவங்களுக்கே போய் சேரக்கூடிய சூழல் உருவாயிருச்சு.
1: யாருக்கு போய் சேருது?
2: டிராக்டர் வச்சிருக்கவங்களும் ஹார்வெஸ்ட் மிஷின் வச்சிருக்கோம், இவங்களுக்கு தான் போது காசு. நாத்து வர்றதுல இருந்து அறுவடை வரைக்குமே மிஷினரியா போகும்போது எல்லா காசுமே
1: நல்லதுதானே. நமக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வகையில. ரெண்டாவது, ஆள் கிடைச்சாலும் ஆளுக்கு கூலி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இயந்திரம் செய்யறது நல்லது தானே நமக்கு?
2: நல்லதுதான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பூமியில அதிகமா வெயிட் போக போக பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி தடைபடுது. நான் மாடு ஏறு வச்சு ஓட்டும் போது பாத்தீங்கன்னா பூமி மென்மையா இருந்தது. இப்படி இல்லாததுனாலதான் நம்ம பயிருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் தாக்குதலுக்கு வருது, பூச்சி தாக்குதல் வருது. அப்ப ஏதாவது நம்ம வந்து மாற்று ஏற்படுனா ஒளிக்கலப்பை கொண்டுதான் செய்யணும். அந்த மாதிரி பண்ணாதான் அந்த பூமி கொஞ்சம் இளவலா கொடுக்கும்.
1: பூச்சி நோய் தாக்குதலுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. இப்ப வந்து முன்னாடி இருந்த ஒரு காலம் இல்ல, வெயில் ஜாஸ்தியா போச்சு, எங்க பார்த்தாலும் வெப்பலை அடிக்குது. ஆடி மாசம் பிறந்துருச்சு, காத்து அடிக்குது, ஆனா அதே அளவுக்கு வெயிலும் அடிக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா?
2: ஆமா.
1: அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சேர்ந்துதானே இந்த பூச்சி தாக்குதலுக்கு எல்லாம் காரணமா இருக்கு.
2: நம்ம வந்து செயற்கை உரங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சு போச்சு. உரம்னா என்னால தெரியாம இருந்தது. அப்படி உரம்னா என்னால தெரியாத இருந்த காலத்துல இந்த பூச்சி நோய்ங்கிற எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்றையதெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகம் போக போக பாத்தீங்கன்னா எல்லாமே விஷமாக பிரிச்சு உழவு பூரா.
1: ஆனா நம்ம இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில மக்கள் இருக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் உணவு உற்பத்தி பண்ணணும்னா இது மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ரங்கள், ரசாயன உரங்கள் இதெல்லாம் ஒரு வகையில தேவையா இருக்கு, நமக்கு அவசியமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படிங்கறது எல்லாத்துக்குமான அடிப்படை உரிமையாகத்தான் நம்ம அதை பாக்கணும். அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் விவசாயிகள் செய்யலாம்? அதாவது அதிக செலவும் ஆகக்கூடாது, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரிசியை நம்ம உற்பத்தி பண்ணணும்னா என்ன செய்யலாம்?
2: இப்ப இயற்கை முறையில பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சகாவியா இருக்கு, மீனமில கரைசல் இருக்கு, அமிர்த கரைசல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை வந்து பயன்படுத்திருக்க மாதிரி சூழ்நிலை விவசாயிகள் உருவாகணும். அப்படி உருவானால்தான் நம்ம வந்து இந்த செயற்கை பூரங்களை குறைச்சு இதை இயற்கைக்கு கொண்டு போது கிட்டத்தட்ட ஓரளவு விஷத்தன்மை இல்லாம

0: குறைச்சிட்டு வரப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாமல் இருந்துச்சு, திரும்ப செயற்கை வரும் உள்ளது அதிகரிச்சு போச்சு. அந்த காலத்தில் எப்படி இயற்கையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கம்பு சோளம் கேழ்வரகு, கேழ்வரகு கூழு தான் சாப்பிட்டு இருந்தோம், வரகரிசி தான் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ மக்கள் தொகை ஏற்பட புதிய புதிய உற்பத்தி கண்டுபிடிச்சு நிலை உற்பத்தி
1: எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்துருச்சு. நகரப்பகுதிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய ரகங்கள் சாப்பிட்றாங்க, அப்புறம் எங்க பார்த்தாலும் அங்கங்க இந்த மரபு திருவிழா இது மாதிரிலாம் நடத்துறாங்க. நீங்க சொல்றாப்புல கேழ்வரகு சாப்பிடுறது, சிறுதானியங்களான குதிரை வாலியா இருக்கட்டும், இல்ல சாமியாக இருக்கட்டும், பனிவரகா இருக்கட்டும், இல்ல வரகா இருக்கட்டும், அது மாதிரியான உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமா உணவுல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனா விவசாயிங்க இப்ப நம்ம டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல்லை விட்டா நம்ம வேற எதுவுமே செய்யறது இல்ல.
0: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து மாற்றுப்பயிர் செஞ்சுட்டு இருந்தா அதாவது நெல்லு நிலக்கடலை உளுந்து எள்ளு இப்படி செஞ்சுட்டு இருந்தோம்.
1: நெல் எடுத்தாலே முதல்ல உளுந்து போடுவாங்க.
0: ஆமா,
1: இப்ப உளுந்தையே எங்கேயும் பார்க்க முடியல.
0: காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நெல்லுக்கு உரிய விலை கிடைக்குது, அதோடு மட்டுமில்ல அரசு கொள்முதல் செய்யுது. ஆனா இப்ப உளுந்த பாத்தீங்கன்னா, உளுந்து நிலக்கடல மக்காச்சோளம் அரசே கொள்முதல் செய்யல, அதுக்கான உரிய விலை கிடைக்கல. நெல்லை பொறுத்தவரை ஏ டு இசட் மிஷினரியா முடிஞ்சிருது. ஆனா இந்த மற்ற மாற்றுப்பயிர்களுக்கு போனோம்னா மேலோட ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் செய்ய முடியும்.
1: ஆனா இப்ப நமக்கு அரசே நேரடியா கொள்முதல் பண்ணலன்னா கூட நிறைய நமக்கான அங்காடிகள் வந்து நிறைய வந்துருச்சு. ஈனாம் மாதிரியான நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நம்ம சொல்லக்கூடிய தேசிய வேளாண் சந்தை ஆன்லைன்லயும் இருக்கு. அது இல்லாம நம்ம ஆங்காங்கே மாதிரியான கொள்முதல் செய்து ஒரு நியாய விலையோட விற்பதற்கான மையங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயுமே இப்ப வேளாண் வணிகத்துறை மூலமா அதை நடத்துறாங்க. அங்க வியாபாரிகள் வர்றாங்க, ஒரு நியாயமான விலைக்கு நீங்க அதை கொடுக்கலாம். முடியலன்னா சில இடத்துல வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சொசைட்டில எல்லாம் கூட நிறைய இடத்துல வச்சுக்கிறாங்க, தேவையன்றப்ப விக்கிறாங்க, விலை கொஞ்சம் நல்லா வரட்டும் அப்படின்னு பார்த்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கத்தை மட்டும் நேரடியா கொள்முதலை தாண்டி இதுக்கான வாய்ப்புகள் நம்ம நடக்கிறது.
0: இப்ப நெல்லுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டிபிசி மூலம் கொள்முதல் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு 60 கிலோ மூட்டை 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு மேல போயிடாது. ஆனா இன்னைக்கு டிபிசி கொள்முதலத்தினால எங்களுக்கு 2500 ரூபாய் குவிண்டல் கிடைக்குது. இப்படிப்பட்ட சூழலில் நாங்க வந்து இதை நோக்கி தான் போக முடியும். எங்க லாபம் எதோ இருக்கு, நாங்க செலவு பண்றோம் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 30-35 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா இப்ப நெல் நிலக்கடலை உளுந்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு பண்றோம். அப்படி செலவு பண்ணும்போது குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 8 குவிண்டல் வரணும். இன்னைக்கு வந்து 8,000 ரூபாய் குவிண்டல் ரேட்டுனா 8-64 ரூபாய் கிடைக்கும். அப்ப லாபம் தான், 44 ரூபாய் லாபம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உளுந்து வெரைட்டி பூரா எல்லாம் மஞ்சள் தேமல் தாக்கி ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு. அப்ப உற்பத்தி இழப்பு ஒரு மூட்டை கூட வரல. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க மாற்றுப்பயிருக்கு போவோம்? முறையான விதைகள் கொடுக்காதனால இன்றைக்கு இந்த அளவுக்கு விவசாயிகள் பின்னோக்கி போறதுக்கு தான் காரணமே. அதே மாதிரி நிலக்கடையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலக்கடலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30-40 மூட்டை கடலை வந்து லாபம் தான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா அங்க செக் வைக்கிறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வியாபாரிகளும் செக் வச்சிடறாங்க.
1: ஏன்னா இப்ப நமக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உளுந்தா இருக்கட்டும், நிலக்கடலையிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய கடலை எண்ணெயா இருக்கட்டும், அதுக்கான தேவை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. செக்கு எண்ணெய் வந்து பயன்ல இருக்கு, அதுவுமே கூட முயற்சி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உளுந்துமே நல்ல தேவை இருக்கு. வெளியில எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நகரப்பகுதியில கேட்டா கிட்டத்தட்ட 170-180 இந்த ரேஞ்சுக்கு தான் விக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம விவசாயிகள் கொஞ்சம் தொழில்நுட்பத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு நல்ல ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம சந்தை வாய்ப்பையும் பார்த்து ஏன் நகர மாட்டேங்கிறோம்?
0: அதாவது பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பெரிய நிலக்கடர்கள் கிடையாது சார். 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ள வச்சிருக்காங்க.
1: ஆமா,
0: உங்களுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி தான் செய்ய முடியும். இதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா கொண்டு போகணும்னா அது ஒரு எஃப்பியோ அந்த மாதிரி உள்ள வந்து ஒரு ஆர்கனைசிங் பண்ணாதான் முடியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அறுவடை செஞ்சோமா போட்டோமா அடுத்த பயிருக்கு போவோம், இப்படிதான் அவங்களோட நோக்கம்.
1: வியாபாரிகளோட இதை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்தணும்னா விவசாயிகளே வியாபாரத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க இல்லையா? ஒரு வகையில
0: ஒரு பாதிக்கு வியாபாரியில எந்த பிரச்சனையுமே கிடையாது. 10 ரூபாய்க்கு வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான், 100 ரூபாய்க்கு போனாலும் அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு லாபம் தான். ஆனா இதுல பாதிக்கப்படுறது நுகர்வோர் அந்த விவசாயி தான்

0: பாதிக்கப்படுற எப்பவுமே இந்த ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது இதுதான் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விவசாயிகிட்ட இருந்து வரும்போது அரசே கொள்முதல் செய்து ஒரு லாபத்தை அரசே எடுத்துக்கிட்டு அதே வியாபாரிகிட்ட கொடுத்துல வியாபாரிகிட்ட இருந்து இவங்களுக்கு அரசுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்படி போயிட்டு டேர்ன் பண்ணி இப்படி போனுச்சுன்னா நிச்சயமாக அரசுக்கு இல்லாமல் விவசாயிகளுக்கு இல்லாமல் அந்த வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நுகர்வோர்களுக்கு கரெக்டான விலையை போய் சேரும். ஆனா இது வந்து இங்க இடைப்பட்டத்தில் ஒன்று ரெண்டு தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிலக்கடையில கொள்முதல் பண்றாங்க, புளி இந்த மாதிரி விலகை எல்லாம் கொள்முதல் பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பொருளை கொள்முதல் பண்றாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல்லை தவிர டிபிசி தவிர வேற எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொப்பரை மட்டும் தான் கொள்முதல் பண்றது. ரீசெண்டா விலை ஏற்ற போர்டு எல்லாருமே பிரைவேட்டுக்கு போயிட்டாங்க. விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க விலை ஏறுது அங்க நோக்கி தான், அது உண்மைதான், அது வரவேற்க வேண்டியதான். விலை ஏற்ற எங்க இருக்கோ அங்கதான் போவாங்க. இப்ப டிபிசியை விட்டு பிரைவேட்டில் நெல் வந்து குவிண்டல் 3000 ஒட்டுமொத்த விவசாயம் அங்க போயிடுறோம், எங்க பிரைவேட்டுக்கு போயிடுறோம். அப்ப எதை நோக்கி நாங்க போறோம்னா நம்மளுக்கு லாபம் எப்படி கிடைக்குது அப்படிதான் போறோம். அப்படி இருக்கும்போது இது வந்து அரசே ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மார்க்கெட்டிங் ரேட்டை வச்சு நாங்க கொள்முதல் பண்றேன்னு சொல்லிட்டாலே வியாபாரிகள் உடனே என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா விவசாயிகள் நோக்கி வந்துருவாங்க. ஒரு ரேட்டை வச்சு இந்த ரேட்டுக்கு மார்ஜின் ரேட் எவ்வளவு இருக்கோ அந்த ரேட்டை ஒட்டியே எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அப்படி இல்லாததுனாலதான் அவங்க என்ன பண்றோம், நம்மளை விட்டு வேற ஆள் இல்ல வாங்குறதுக்கு. ஏன்னா நம்ம எப்பயோ சொல்றோம், எல்லாத்தையுமே கொள்முதல் செஞ்சு கொண்டு போயிட முடியாது, ஏன்னா இதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் போடணும். வியாபாரிக்கு அந்த வியாபார நுணுக்கங்கிறது தெரியும்.
1: நம்ம ஏன் வியாபாரிக்கு மட்டும்தான் வியாபார நுணுக்கம் தெரியணும், நம்மளும் ஒரு விவசாயம் பண்றோம், அது ஒரு தொழிலா எடுத்து பார்க்கும்போது அதே நுணுக்கத்தோட நம்ம அணுகும் போதுதானே இதை தொடர்ச்சியா செய்ய முடியும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இதே விவசாயத்தை அடுத்த தலைமுறை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்வம் வர்றதுக்கோ இல்ல ஆர்வம் வராம போறதுக்கோ எது காரணமா இருக்கும்னா பொருளாதாரம் தான்.
0: கண்டிப்பா அதுதான்.
1: இப்ப இருக்கிற தலைமுறை உங்களோட சிந்தனை வந்து முன்னாடி இருந்தவங்களோட நிறைய
0: மாறுபட்டு இருக்கு.
1: அப்படி இருக்கும்பொழுது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பொறுப்பா நம்ம அதையும் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல.
0: அது செய்ய வேண்டியதாமே. இப்ப தண்ணி நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. இப்ப நாங்க இப்ப குருவை சாகுபடி எங்க பகுதியில் உரத்துல நல்லா செஞ்சிருக்கிறோம். இந்த குருவை சாகுபடிக்கு இப்ப தண்ணீர் வந்து போதுமா அப்படிங்கிற சந்தேகத்துல இருக்கோம். எல்லாருமே பயிர் காப்பீடு செய்ய கொள்றாங்க, கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆனா என் நாளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த இழப்பு எங்களுக்கு ஏற்படும். டீசல் விலை ஏறி போச்சு. கடந்த காலங்களில் ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவழிட்டு இருந்தோம், இப்ப 40,000 செலவாகுது. டீசல் விலை ஏறணும்னு பாத்தீங்கன்னா டிராக்டரோட ரேட் ஏறிடுச்சு, உழவு பணி கூலி ஏறிடுச்சு, அறுவடை கூலி ஏறிடுச்சு. எந்த மேனுவலும் ஆட்கள் எந்த விலைக்கும் வர்றது இல்லை. ஏன்னா எல்லாமே மிஷினரின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலதை கம்ப்ளீட்டா மேனுவல் ஆட்கள் இருந்தால்தான் செய்ய முடியும். அப்ப அந்த ஆட்கள் வருவதற்கு கூலியை கொடுக்கணும்னா அவங்க வர்றதுக்கு நம்மளுக்கு அதிக லாபம் கிடைச்சாதான் அவங்களுக்கு இந்த கூலியை கொடுத்து நம்ம வர வைக்க முடியும்.
1: நீங்க சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது அவ்வளவு லாபகரமா இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான தீர்வா நீங்க என்னத்தை தான் பாக்குறீங்க? ஏன்னா உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்திலயும் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
0: ஒவ்வொரு நெல்லுக்கும் ஆதார விலை கரெக்டா கொடுக்கணும், பிக்ஸ் பண்ணுங்க சார். இப்ப இன்னைக்கு எல்லாம் குவிண்டல் ரேட் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கு 7,800 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போதாது, குறைந்தபட்சம் 12,500 இருக்கணும் குவிண்டல் உளுந்து. அதே மாதிரி நிலக்கடல 10,000 தாண்டி இருக்கணும். மக்காச்சோளத்தை பாத்தீங்கன்னா 3,000 இருக்கணும்.
1: அதாவது நீங்க சொல்றது வந்து டெல்டா பகுதியில் மாற்று பயிர்கள் போடுறதுக்கு முதல்ல அரசாங்கம் வந்து உறுதுணையாக இருக்கணும், அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கணும். சரி, இந்த பயிர்களை தாண்டி வேற பயிர்களையும் நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம விவசாயிகள்ட்ட இருக்கிறது அவசியமானதுதான்.
0: அவசியம் இருக்கு. அவங்க இது மாறுறதுக்கு காரணம் உரிய விலை கிடைக்காது. ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு பயிர் இருக்கு சார்.
1: இல்ல நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு தாண்டி டெல்டால தான் நம்ம வந்து அதிகமாக நீர் தேவைப்படக்கூடிய பயிர்கள் பயிர் செய்யறோம் இல்லையா. நம்ம டெல்டா இங்க திருச்சியில இருந்து எடுத்துட்டோம்னா கூட கடமட வரைக்குமே அதிகமா நீர் எந்த தேவை இருக்கோ அந்த மாதிரி பயிர், குறிப்பா நெல்லோ வாழையோ இது மாதிரிதான் நம்ம அதிகம் இது மாதிரி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்து ஏதாவது மாறுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப தண்ணி நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. இந்த வருஷம் மேட்டூர்ல தண்ணி இல்ல, மழை பெய்யுமான்றது தெரியல, எழுந்தும் சொல்றாங்க. இந்த சவாலுக்கு நடுவில் நம்ம பயிரை மாத்தி போடுறதுக்கு விவசாயிகள் முதல்ல மனசு வைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு மனசு இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு விலை நல்லா கிடைக்கும்.
0: அது ஒண்ணு. இன்னொரு காரணமும் இருக்கு டெல்டாவில. டெல்டாவில மாற்றுப்பொறி எப்பவுமே செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட கலை வடகிழக்கு பருவமழை வந்து அஃபெக்ட்
1: பண்ணிடும்.
0: நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த டைம்ல தான் நம்ம வந்து இந்த மாற்று பயிரை திருத்த செய்ய முடியும். இதுக்கு முன்னால செஞ்சா ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருவோம். அதுக்காகத்தான் 8 காலம் இந்த நெல்லும் 4 காலம் மாற்று பயிர் திட்ட நிலக்கடலை உளுந்து எள்ளு மக்காச்சோளம் இது மாதிரி நாங்க போடலாம். அப்படி போடும் போது அதுக்கான விலையை மட்டும் அரசு கொடுத்து 100% நாங்க மாறுவோம்.
1: நிறைய யோசனை சொல்லிருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் பகிர்ந்திருக்கீங்க.
0: கண்டிப்பா சார்.
1: இப்ப இது சம்பந்தமா விவசாயிகளும் உங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பாங்க. நீங்க சொன்ன சில கருத்தோட அவங்க உடன்பட்டு போவாங்க, இல்ல அந்த கருத்துக்கு மாறுபட்டு போவாங்க, உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. உங்க என்ன சொல்லுங்க, அவங்க பேசணும்னு நினைக்கிறோம் உங்கள்ட்ட பேசுவாங்க.
0: தொலைபேசி எண் வந்து 97888463.
1: மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி.

இதுவரை டெல்டா விவசாயிகளின் சவால்களும் தீர்வுகளும் குறித்த பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் புலவன்காடு வி மாரியப்பன் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார், சிறுவர் இசை மேடை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம தம்பி தங்கைகள் தர தயாரா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக

0: ஏதேனும் நட்சத்திரம் யார்?
1: மணிமலர் நிகழ்ச்சியில லிட்டில் ஸ்டார் பகுதி இது. குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு தங்கைய சந்திக்க போறோம். அந்த தங்கைக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிலையத்துக்கு வந்திருக்காங்க அவங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி, நீங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: 12th ஸ்டாண்டர்ட் விக்னேஸ்வரங்கா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: கலைகள்ல அதீதமான ஆர்வம் உள்ளவங்க நீங்க. என்ன வாசிப்பீங்க இல்லன்னா பாடுவீங்க?
2: வயலின் வாசிப்பேன், பாடுவேன்.
1: எந்த வயசுல இருந்து தொடங்குனீங்க இந்த மாதிரி பயிற்சி பண்றது?
2: பாட்டு வந்து 5 வயசுல இருந்து கத்துருக்கேன், வயலின் வந்து 7 வயசுல இருந்து கத்துருக்கேன்.
1: குழந்தையா இருக்கும் போதே அப்பா அம்மா வந்து நம்ம குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஆனா உங்களுக்கும் விருப்பம் இருக்கணும் இல்லையா? 5 வயசுல யார் உங்களை கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க, இல்ல நீங்களே நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்களா?
2: ஆக்சுவலி அண்ணா பாடுவாங்க, வயலின் வாசிப்பாங்க, சோ அது கேட்டு கேட்டு இன்ட்ரெஸ்ட்னால அப்படி கத்துக்க ஆரம்பிச்சது.
1: உங்களோட முதல் குரு யாரு?
2: முதல் குரு பாட்டுல வந்து சித்ரா மேம்னு ஒரு மேம், வயலின்ல வந்து நித்யா மேம்னு ஒரு மேம் கிட்ட கத்துக்கிட்டேன்.
1: சரி, அப்ப 5 வயசுல அவங்களும் ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா வீட்டுக்கு வந்து? இல்லமா அங்கதான் பண்ணிட்டேன், இனிமே வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும்
2: உண்டா?
1: பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க வீட்டுல?
2: மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர்.
1: ஓகே. வயலின் வாசிக்கிறது உட்கார்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சு வாசிக்கணும் இல்லையா? எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க?
2: 7 வயசுல.
1: 7 வயசு. 7 வயசுல அது உட்கார்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? வெயிட்டா இல்லையா?
2: வெயிட்டா இருக்காது, பட் கால் மரத்து போறது அதெல்லாம் போக போக பழகிடுச்சு.
1: இப்போ நீங்க வந்து பாடவும் செய்யறீங்க, வயலினும் வாசிக்கிறீங்க, 10 வருஷமா நீங்க கத்துக்கறீங்க இல்லையா? குருகள்லாம் யாரெல்லாம் மாறினாங்க? இப்ப யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு?
2: இப்ப வந்து NC மாதவ் சார் கிட்ட கத்துட்டு இருக்கேன் பாட்டு வயலின். ரெண்டுமே ஒரு 6 இயர்ஸா அவர்கிட்ட கத்துக்கிறேன்.
1: முதல்ல நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு இல்லன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது

0: இப்போ நீங்க வந்து அந்த வயசுல பாடினதுல உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப போக போக உங்களுடைய பிராக்டிஸ் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும், கீர்த்தனைகள்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பயிற்சி பண்றதுக்கு. இன்னமும் அந்த டைம் 1 hour அப்படிதானா, இல்லன்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதா?
1: அதிகமா தேவைப்படும்.
0: 12th ஸ்டாண்டர்ட்ல வேற இருக்கீங்க, இப்போ பாடங்களுக்கும் அதிகமான கவனம் நீங்க செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டுத்தையும்?
1: மார்னிங் எழுந்து படிச்சுக்கிறது, அப்புறம் ஸ்கூல்லயும் நானா சப்போர்ட் பண்றேன். சோ
0: இவ்வளவு வேலையை முடிக்கணும்னா என்ன டைம்க்கு எந்திரிக்கலாம்?
1: 5:30 to 6
0: குள்ள எந்திரிச்சி ஆகணும் இல்லையா? அப்பதான் எல்லாம் முடிக்க முடியும். எனக்காவது ஒரு நாள் ரொம்ப அலுப்பா இருக்கும், ஆஹா ரொம்ப சோம்பேறியா இருக்கு, இன்னைக்கு வேண்டாம் நீ பிராக்டிஸ் விட்டுரலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்கிப் பண்ண டேஸ் உண்டா?
1: இல்ல, ஸ்கிப் பண்ண மாட்டேன்.
0: தோணவே தோணாது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்?
1: ரொம்ப பிடிச்சு பண்றதுனால.
0: ரொம்ப பிடிச்சு பண்றதுனால உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோணல? சரி, இப்போ என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்க? எடுத்ததுக்கான காரணம் என்ன?
1: அண்ணா சிஏ பண்றாங்க, கத்துக்கிறதுக்கு அண்ணாட்டே கத்துக்கலாம், ரெண்டுமே ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமர்ஸ் எடுத்தேன்.
0: சரி.

0: நீங்க பாட்டு கத்துக்கிறதுக்கும் அண்ணன் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவீங்களா வீட்டுல?
1: ரெண்டு பேரும் சேர்ந்து வயலின் வாசிச்சிருக்கோம்.
0: வயலின் வாசிச்சிருக்கீங்க, ஓகே. இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளையோருக்கு மொபைல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இ ஃபிங்கர்ஸ் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குன்னு தான் சயின்ஸும் சொல்லுது. இப்ப மியூசிக்லயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம இதை இப்படிதான் கத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி எப்போவாது வந்திருக்கா? இல்ல இப்படித்தான் கத்துக்கணும் அப்படின்றது உங்க மனசுல தோணுது?
1: இப்படிதான் கத்துக்கணும் அப்படிதான் இருக்கு.
0: குரு சிஷ்யர் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த உறவு பத்தி சொல்லுங்களேன்.
1: அந்த பாண்ட் வந்து சொல்லவே முடியாது, நல்ல ஒரு மரியாதை ஒரு பாசம் இருக்கும் அவன் ரெண்டு பேருக்குள்ள. சோ சாருக்கும் எனக்கும் அப்படிதான் நல்ல ஒரு பாண்ட் இருக்கும்.
0: அதே சமயத்துல நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, இல்ல ஒரு நாள் நீங்க கொஞ்சம் சரியா வாசிக்கல அப்படின்னா எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க? இல்லன்னா நீங்க எப்படி உங்களையே திருத்திக்குவீங்க? ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லையா?
1: கச்சேரி வாசிட்டு வந்தோம்னா சார் சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லுவாரு. நானும் அதுக்கப்புறம் அடுத்ததுல இருந்து ஃபாலோ பண்ணாரு.
0: சரி, வயலினும் ரொம்ப அழகா நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், எங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன மியூசிக் ஐட்டம் எங்களுக்கு வாசிங்க.

0: ரொம்ப அழகா இருந்ததே. ஸ்கூல்ல இப்ப வந்து உங்களுக்கு போட்டிகளுக்கெல்லாம் நிறைய அனுப்புவாங்களா?
1: போயிருக்கேன், நிறைய காம்படிஷன்ஸ்
0: காம்படிஷன்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கீங்க. என்னென்ன மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு போயிருக்கீங்க?
1: சென்மை உக்னா சென்மையா ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்கும்,

0: போய் கர்நாடிக் சாங் ஏதாவது ஒன்று பாடணும்.
1: ஸோ கலைகள் தான். மற்றதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எழுதுறது, பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம்?
0: எழுதுவேன், பட் பேசுறதோட அந்த மாதிரி இல்லை, எழுதுறதுக்கு ஓகே.
1: உங்க இசைய உங்களுக்காக பேசுன்றீங்க. சரி, இப்போ சமீபத்துல ஏதாவது ஒரு கீர்த்தனம் நீங்க பாடினது எங்களுக்காக பாட முடியுமா?

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. இது வந்து கிளாசிக்கல் சாங் பாடுனீங்க. இதே மாதிரி சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கும் பொழுது கிளாசிக்கலே பாடுறியே, நீ ஒரு பிலிம் சாங்கும் பாடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்ல அவங்க பாடும்போது அவங்களோட சேர்ந்து பாடினது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பா இருக்கும்.
0: அப்போ எங்களுக்கா ஒரு லைட் மியூசிக் இல்லைன்னா பிலிம் சாங் எங்களுக்காக பாடுங்களேன்.

0: ரொம்ப அழகா இருந்ததே, விஸ்வரூபம் பட பாடல பாடினீங்க. சரி, உங்களுடைய மிகப்பெரிய பிரபலமான ஒரு பாடகியா ஆகணும் அப்படின்ற ஆசை, இல்லைன்னா வயலின் இசை கலைஞரா ஆகணும்ன்ற ஆசை, எத்தனை ஆண்டு காலம் ஆகும் நினைக்கிறீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு?
1: 10 இயர்ஸ்.
0: சரி, நீங்க வாசிச்ச கச்சேரிகள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்லைன்னா யாராவது உங்களை ரொம்ப பாராட்டினாங்க?
1: ஸ்ரீரங்கத்துல முனுபாகல் மடம்னு ஒரு மடம் உண்டு, அங்க சார் வயோலா வாஷா, நான் கூட வயலின் வாஷா, அந்த கச்சேரி ரொம்ப மெமரபிளா இருக்கும். நிறைய அப்ரிசியேஷன் வந்தது அந்த கச்சேரிக்கு.
0: இப்ப பொதுவா சோசியல் மீடியால இந்த மாதிரியான இசை பத்தின நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் ஆகும், அது மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்? ஏன்னா ரொம்ப லைட் மியூசிக்கும் நிறைய பேர் வாசிக்கிறாங்க, போட்டிகள்ல பங்கேற்கிறவங்க கூட பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சின்ன சின்ன துக்குடா மாதிரி வாசிச்சு போடுறாங்க. அது மாதிரி எல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுன்ற ஆசை இருக்கா, செய்யணுன்ற பிளான் எல்லாம் இருக்கா?
1: இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல சும்மா கிளிப்பிங்ஸ் மாதிரி வாசிச்சு போட்டுருந்தேன், அதுக்கப்புறம் போடுறது இல்ல.
0: இப்ப இந்த மாதிரி சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஆக்டிவா இருக்கிறது அவ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி.
0: உங்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பண்ணும் நாங்க வாழ்த்துறோம். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ,
0: நன்றி. இன்னைக்கு லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் எஸ் மகாலட்சுமி. தொடர்வது ராஜ வாத்தியமான மிருதங்கத்தை வாசிக்க வருகிற நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரீவத்சன்.
2: நான் இப்பொழுது ஆதிதாளம் வாசிக்க போகிறேன்.

சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியை அலங்கரித்தவர் எஸ் ஸ்ரீவத்சன்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மையப் பொருளாய் கொண்ட மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி டிஆர்எம் டிடிஎச் சேவை தொலைக்காட்சி அலைவரிசைகள் யூடியூப் சேனல் வழியாகவும் பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத். நல்லெண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.

0: நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பி வைத்தார். புதுடெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சிஜேபி மாணவர் குழுவினர் திரு பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் திரு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் மின்கட்டண கணக்கீட்டில் எந்த குழப்பமும் இல்லை என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடர்வதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது

இது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஓசூர் மற்றும் சூலகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 31 தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கும் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மா காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.

0: அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம். பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருஷெஃபம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். இப்போ நாம ஒரு நேயருடைய மின்னஞ்சல் தாங்க படிக்க போறோம். வணக்கம், பெரம்பலூரிலிருந்து தேவி. 23 இரவு 8 பாடல்கள் இனிமை பாடல் கொடுத்த அபிராமி மேடத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 24 3 இசைத்துறல் மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசித்த சபினா மீனாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 4 வண்ண கோலங்கள் மிக சிறப்பு. 5 பொன்மாழை பாடல்கள் அருமையாக இருந்தது.

அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரவாரமும் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி. அடுத்ததா ஒரு நேயர் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். நேற்று மதியம் 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டேன். நேயர்கள் கைவண்ணத்தில் எழுதி அனுப்பிய மடலை அறிவிப்பாளர் அவர்கள் விருப்ப பாடல்களை வழங்கினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர். நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல்.

திருச்சி வானொலி நேயர்கள், சமூக நீர்நிலை பாதுகாப்பு தோழமைகளுக்கு வணக்கம். நான் பெஞ்சமின், கும்பகோணம் நம்ப காவேரி தூய்மை குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறேன்.

0: 2024 முதல் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து கும்பகோணம் நம்ப காவேரி தூய்மை குழு அமைப்பின் மூலமாக கும்பகோணம் காவேரி ஆற்று பகுதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை தூய்மை பணி செய்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 8வது வாரமாக கும்பகோணம் பாலகரை பகவத் படிதுறையில் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்று 6 மணி முதல் 8 மணி வரை தூய்மை பணி நடைபெற இருக்கிறது. ஆர்வமுள்ள நபர்கள் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்புக்கு பெஞ்சமின் 98/944/38/966 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 98/944/38/966 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.
1: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாழை மரம் ஒரு மரம் மட்டும் இல்லைங்க, தாவரவியல் அடிப்படையில அது ஒரு பெரிய மூலிகை தாவரமா. வாழைக்கு மரத்தண்டு கிடையாதான். நாம தண்டனை எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அது இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றா சுருண்டு உருவான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலியில் படைப்பாக நாளை இரவு 8:30 மணிக்கு முதன்மை அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும் பண்பலைவரிசை 102.5 மெகாஹெட்ஸிலும் தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் என்ற தலைப்பில் புராண நாடகம் இடம்பெறும். எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள். அமைப்பு என் விஜயலட்சுமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இசை தூறல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி காவேரி மருத்துவமனை வழங்கிய இசை தூறல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூறல். நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போ ஒரு நேயர் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். இன்று காலை 10:30 இருபட பாடல் கீதாஞ்சலி அஞ்சலி படங்களிலிருந்து பாடல்கள் வந்தது அருமையாக இருந்தது. இரண்டு படமும் இளையராஜா இசையில் அமைந்ததல்லவா? வழங்கிய இசை சக்கரவர்த்தி 102.1 வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு தன்விக் சந்த்ரு விஸ்வா.

இப்போது நாம் ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போகிறோம். வணக்கம், 23 அன்று காலை காலை மலர் மற்றும் 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கொண்டாட்டமாக அருமையாக இருந்தது. இருபட பாடல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தன. மாலை 5 மணிக்கு பொன்மாலையில் அற்புதமான அழகான பாடல்களை ஒளிபரப்பினார் அறிவிப்பாளர் அவர்கள். இரவு 8 மணிக்கும் 10 மணிக்கும் நேயர்கள் விரும்பி கேட்ட அற்புதமான பாடல்கள் வளம் வந்தன. எங்களுக்கும் பாடல் வழங்கி மகிழ்வித்தார் அறிவிப்பாளர் அவர்கள். கலகலப்பாக கனிவாக பேசி அன்புடன் பாடலை வழங்கிய அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தூரல். இப்போ நாம ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். வணக்கம், நேற்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியா வைரமணி.

0: ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தூரல். இப்போ நாம ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். வணக்கம், நேற்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியா வைரமணி மற்றும் பழமலை இருவருக்கும் வாழ்த்துக்கள். மீசைமணி இணைப்பில் வந்து கேட்ட பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பாடல் சூப்பர். ஹிந்தோலம் ராகத்தில் அமைந்த அழகான பாடலை கேட்ட மீசைமணிக்கு நன்றி. நானும் இதே பாடலை கேட்கத்தான் இணைப்பில் வர முயற்சித்தேன். வாழ்த்துக்கள், நன்றிகள், ஆகாஷ்வாணி திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர் லட்சுமி இவங்களே இன்றைக்கான மின்னஞ்சலும் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், இன்றும் அங்கீருலகம் பகுதியில் நித்யா தோழிகளிடம் முதல் தனி பயணம் என்ற தலைப்பில் உரையாட அழைத்தார். திருவையாறு ராஜேஸ்வரி தன் பயணத்தை அழகாக பதிவு செய்தார். திருச்சியில் SRC கல்லூரியில் என்னோட 17வது வயதில் சேர்ந்தேன். கரூரிலிருந்து திருச்சிக்கு பேருந்தில் முதன் முதலாக தனியாக பயணம் செய்தேன். அப்பா நடத்துனரிடம் பெண்ணை பத்திரமாக அண்ணாசிலை அருகில் இறக்கி விட்டுடுங்க என்று சொல்ல எனக்கு யாரை பார்த்தாலும் அந்நியமாகப்பட்டது. ஏதோ ஒரு பயம். ஆனால் நடத்துனர் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் என்று கேட்டு பேருந்தில் பாட்டு போட்டதும் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டேன். இது 3 வருடங்கள் தொடர்கதையாகி போனது. நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள் நித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசைத்துறல். இப்போ இசைத்துறல் நிகழ்ச்சியில ஒரு நேயருடைய மின்னஞ்சல் படிச்சிடலாம். வணக்கம், 24ஆம் தேதி அன்று காலை அனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் மீனாட்சி அவர்கள், கூட்டலும் கழித்தலும் என்ற தலைப்பில் வாழ்க்கை பயணம் மேடு பள்ளம் நிறைந்தது என்றும், அன்பை கூட்டி வம்பை கழிக்க வேண்டும் என்றும் பேசியது அருமை. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்கள் பொருளாதார குற்றங்கள் குறித்து சிறப்பாக பேசினார். உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவானைக்காவல் கீழகொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். முன்பாகவே வாழ்ந்ததாம். இது சுமார் 40 கோடி ஆண்டுகளா பூமியில வாழ்ந்து வருதாம். கோலாகரடியினுடைய கைரேகை மனிதர்களுடைய கைரேகை மாதிரி இருக்குமா? சில நேரங்கள்ல ரெண்டையும் வேறுபடுத்துறது கடினம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இசைத்துறல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 4 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 10 நாட்களாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ள அவர், மாணாக்கரின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தாம் மேற்கொண்டதாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் 106 பயனாளிகளுக்கு 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைத்ததோடு புதிய உள் விளையாட்டரங்கையும் அவர் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்திருப்பதால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடா ஒன்டாரியாவில் நடைபெறும் உலக

ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனஸ் சின் எகிப்தின் ருக்கையா சலாமை எதிர்கொள்கிறார். அரையிறுதியில் எகிப்தின் பாப் சமேவை 3-1 என்ற கணக்கில் அனஹத் வீழ்த்தி இறுதிப் போட்டிற்குள் நுழைந்தார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இன்னைக்கு ரசிக்கலாம் வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
4: என்ன
0: விளையாட போறோம்? பொது அறிவு வீணா அதான் கேட்க போறோம்.
4: விளையாட போறோமா? கேள்வி கேட்க போறோமா? எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பொது அறிவு வீணா?
0: நம்ம நேயர்கள் வந்து கேள்விலேயே விளையாடுவாங்க.
4: நீங்க அழைத்து வரலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்கோம் வண்ண கோலங்கள்.
3: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு வந்து என்னன்னா பொது அறிவு வினா வந்து நம்ம கேட்க போறோம். அதுக்கான பதில்களை யாரு சொல்ல காத்திருக்கிறாங்க இப்போ அப்படின்றத பாத்திரலாம். வணக்கம்
4: அனைவருக்கும். இனிய மாலை வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் சொல்றது யாரு?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
3: சண்முக சுந்தரம் சார், விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு விலங்கு தூங்கும் போது ஒரு கண் திறந்து தூங்கும்? என்னது? மீன் வகையரா தான், ஆனா வேற
4: சுறா
3: இல்லையே, அது மாதிரிதான். ஆனா அது சுறா

0: அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஓ டால்ஃபின் டால்ஃபின் மேடம்.
0: எதனால டால்ஃபின்?
1: ஏற்கனவே இந்த கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன்.
0: கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் லேட்டா? ஓகேங்க, நன்றி, அழகாக வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது இந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே முழுசாக வந்து அதால் தூங்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது மூச்சு விடணும் அப்படின்னு சொன்னால் தண்ணிக்கு மேலே வந்தால் தான் அதால் மூச்சு விட முடியுமா. அதனால என்ன பண்ணுமா, ஒரு பாதி மூளை இருக்குல்ல, அது மட்டும் அதுக்கு வந்து ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூட வேலை செய்யுமா, யாராவது வந்து அட்டாக் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது, மூச்சு விட்டுட்டு இருக்குமா இல்லையா அப்படியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. அப்படியெல்லாம் யோசிச்சா நம்மலாம் அப்படியே
2: எங்க போயிருப்போ,
0: தூங்கி விட்டேனா ஒரு குறையாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி வந்து நம்மளா எப்பயுமே எந்த நேரத்துலயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நம்மளா தூங்குவோம். பாருங்க, இந்த டால்பினுக்கு தூங்கும் போது கூட மூளை வேலை செய்து நம்ம உட்காந்துருக்கும் போது கூட செய்ய மாட்டேங்குது. நேர்களே, நீங்க பொது அறிவு விளையாடணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து அப்படின்னா,
2: சுழி 4 3 1 246 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டுவாங்க. நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்டு இருக்கோம் வண்ண கோளங்கள், வழங்குவோர் வசந்தன்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்களில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு வினாக்கள் தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுன்ற நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக யார் இணைப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம். நான் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக கேட்கலையே,
1: இன்னும் கேள்வியே கேட்கலையே.
0: டால்ஃபின் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான கேள்வி தானே கேட்டேன். இதுக்காகலாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாங்க, ஈஸியாக ஜாலியாக நம்ம பேசலாம். அடுத்து யார் வராங்க இணைப்பில் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்னங்க ரெண்டு வணக்கத்துக்கு அப்புறம் ஒரு வணக்கம் வரலனா, அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க.
1: வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
0: அவங்க வந்து இணைப்புக்கு தான் வந்தாங்க. ஒருவேளை நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கலையா?
1: இருந்திருக்கலாம்.
0: ஓகேங்க. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான், எனக்குலாம் யாராவது கேள்வியெல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படியே பழக்கமே என்னன்னா, என்னை யாராவது கேள்வி கேட்கும்போது எனக்கு
1: கேட்காது
0: கேட்காது
1: கேட்காது என்ன பதில் தெரிஞ்சதானே கேட்கும்.
0: முன்னாடில இருந்து யாராவது இந்த மாதிரி ஒன்னதான் எந்திரி அப்படின்னு சொன்னா கூட பக்கத்துல இருக்க இவங்கதான் அப்படின்னு சுத்தி சுத்தி தான் கேட்போமே தவிர நாம எந்திரிச்சு பதில் சொல்ல மாட்டோம். ஆனா நேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க சின்னதா ரெண்டு க்ளூ மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரிதான் போவாங்க. சரி, இப்ப நான் வந்து என்ன கேள்வி அடுத்ததா கேட்க போறோம்ன்றத வந்து நம்ம கேட்டுடலாமா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனைக்கு ஒரு சுவை மட்டும் தெரியாது நாக்குல.
1: ஆஹா,
0: பூனைக்கு நாக்குல ஒரு சுவை, ஒரே ஒரு சுவை மட்டும் தெரியாதா? எனக்கெல்லாம் எல்லா சுவையும் தெரியுதுங்கிறது பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன சுவை தெரியாது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரியும் அப்படின்னா, மறக்காம யோசிக்காம தயங்காம நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க.
1: சுழி 4311 246 101 அல்லது 240 102 அப்படிங்கிற இந்த எண்கள்ல எங்களை தொட்டு வரலாம்.

0: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாக்காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 4:25 ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விளையாடிட்டு இருக்கிறோம் நம்ம வண்ண கோலங்கள்ல பொது அறிவு வினாக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன கேள்வி கேட்டிருந்தோம் நம்ம?
4: என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
3: என்னையும் என்னையும் பதில் கேட்க, நான் கேட்டா நீங்க கேட்கணும், பதில் சொல்லணும்.
4: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா? பூனைக்கு எந்த சுவை தெரியாது?
3: பூனைக்கு வந்து என்னவா இருக்கும்?
4: நம்ம அறுசுவை சொல்லுவோம் இல்லையா, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுல ஒரு சுவை மட்டும் பூனைக்கு வந்து தெரியாதான்.
5: புளிப்பு சுவையா?
3: இல்லையே.
4: இல்லையாமே.
3: நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சுவைதான் அது.
4: அப்படியே
3: ரொம்ப
5: காரமா?
3: காரமா? உங்களுக்கு காரம்தான் ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே. அதாவது இரண்டு சுவைகளை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ரெண்டுமே இல்லைன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வரக்கூடிய நேர் என்ன சுவை அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
5: உப்பு சுவை.

0: உப்பு சுவையா?
1: ம்
0: உப்பு அதுக்கு தெரியாதுங்கிறீங்களா?
1: ஆமா
0: இல்லையே, அது இல்லையே. என்ன மூணு வந்துருச்சு அதற்கு?
1: அப்ப கார்ப்பு சுவையா இருக்கும்.
0: கார். அதான் காரம் முன்னாடி அவங்களே சொன்னாங்களே,
1: ஆமாங்களா,
0: கவனிக்கலையா?
1: கார்ப்பு கசப்புன்னு சொல்றோம்ல.
0: கசப்போ? அந்த கார்பா? இல்லையே, அதுவும் இல்லையே. சரி,
1: அப்ப
0: நல்ல
1: தெரியல.
0: முயற்சி. ரெண்டு பேருமே வந்து நல்ல முயற்சி வந்து பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இன்னொரு தடவை வந்து நீங்க வரும்போது தெரிஞ்சுக்கலாம். நேர்லயே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க யோசிக்காம கால் பண்ணுங்க. 04-31-246, 102-1-240, 102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள், நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: சிவம் ரெயின்போ 101.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள். வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்.

0: சந்தோஷம் பெறுங்கள். போத்தீஸ்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதாலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல வண்ண கோலங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட இணையறாங்க. அடுத்த நேயர் பதில் சொல்றதுக்கு பூனைக்கு நாக்குல எந்த சுவை தெரியாது. யார் இதை சொல்ல வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு.
0: அப்படிங்களா? நன்றி நன்றி. சொல்லுங்க, எந்த சுவை வந்து பூனைக்கு தெரியாது?
1: நான் திருவானைக்காவல தமிழ் செல்கிழங்க சுந்தரம் பேசுறேன்மா. இனிப்பு சுவை தெரியாது.
0: இனிப்பு சுவை வந்து அதுக்கு தெரியாது நாக்குல வந்து. ஏன்னா அதுக்கான அந்த ரிசெப்டரே அதுக்கு வந்து கிடையாது நாக்குல, சரியா? அதே மாதிரி சாக்லேட் காட்டினா கூட அது பெருசா வரும், காட்டாது. அதுக்கு பதிலா என்னன்னா அதுக்கு அந்த மீன் இறைச்சி இந்த மாதிரியான சுவைகள் தான் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விலங்குகளை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட கூடவே அதை வந்து கேள்விகளாகவும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேரில் நீங்க வந்து சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகச்சிவிங்கி என்ன? எனக்கு நாக்கு வளருது, அது நாக்கை பத்தி பேச வரும்போது. ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு எந்த நிறத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கேள்வி. இதுக்கான பதில் சொல்றதுக்கு யாரு வராங்க இணைப்புல அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்
2: எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேனே.
0: தெரியுமா?
2: தெரியுமே.
0: போயிருக்கீங்களா?
2: அப்படியே வச்சுக்கலாம்.
0: நேர்கள் வந்து இப்ப யாரு இணைப்புல வராங்க அப்படின்றத பாத்துரலாம். என்ன வண்ணம் அவங்க சொல்ல போறாங்கன்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வணக்கம்.
3: வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் பணிவாடம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யாரு?
3: மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் சகோதரிங்க.
0: ரங்கசாமி ஐயா, உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கான விடை தெரியுங்களா?
3: தித்திப்பு போயிச்சிங்களா? தித்திப்பு.
0: அது சொல்லிட்டாங்க, தமிழ்ச்செல்வி அம்மா வந்தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா, ஒட்டகச்சி விங்கியோட நாக்கு எந்த நிறத்துல இருக்கும்?
3: இப்பதான் ஒட்டக்கு வந்து வானொலிதான் கேட்டங்க. ஒட்டகச்சி வந்து இப்பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒட்டகச்சிவிங்கிய நாக்கு என்ன வண்ணத்துல இருக்குன்னு
0: கேக்குறீங்க? ஆமா, என்ன வண்ணம், என்ன நிறத்துல இருக்கு?
3: நிறம்
0: என்ன கலர்? அப்பா, எத்தனை வார்த்தை இருக்கு, பரவாயில்லையே, நமக்கு யோசிக்கலாம்.
3: நீளம்.
0: நீளம் நீளம் வந்து ஓகே, நீளம் தான்
2: பாதி சொல்லிட்டீங்க.
3: இளநீளம் சொல்ற
0: இளநீளமா?
3: நீளம் வானவில் ஒரு நீளம் அப்படின்ற ரெண்டு நீளம் இருக்குதுங்க.
0: ஆமா, அதனாலதான் கேக்குறேன். இல்ல நீளம்னு வச்சுக்கணுமா இல்ல
3: டார்க் ப்ளூன்னு சொல்றோம், லைட் ப்ளூன்னு சொல்றீங்களா?
0: ஆமாங்க. அதுல நீங்க இப்ப எந்த ப்ளூவை சாய்ஸ் பண்றீங்க?
3: இல நீளம்.
0: இல நீளமா? முக்காவாசி கிணறு வந்து அவரு
2: தாண்டிட்டாரு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா, பாராட்டுக்கள் உங்களுக்கு. அதாவது இது கரு நீளம், அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயலட் கலர்ல பர்பிள் கலர் அந்த மாதிரி எல்லாமே கலந்து சில நேரம் அது வந்து நமக்கு டார்க் ப்ளூல தெரியும். எதனால்

0: ஆனால் அது அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வெளியிலலாம் போகும்போது என்ன பண்ணுவோம், சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்து அதுக்கு வந்து அந்த நாக்கே வந்து அதுக்கு ரொம்ப நேரம் வந்து என்ன செய்யும்னா மேலே இருக்கிற பிளான்ட் தானே இலையெல்லாம் தானே பறிச்சு சாப்பிடும், கீழே சாப்பிடும்போதுனா வெயில் அடிக்காது, ஆனால் இது மேலே வந்து பார்த்து பறிச்சு பறிச்சு மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் அண்ணாந்து பார்த்து பாடும்போது என்னன்னா நாக்கு வந்து வெளியில் வருமா, நாக்கு வந்து அதுக்கு அந்த சன்பர்னால காயமாயிடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷனோட அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் யோசிக்கிறேன், நம்ம சாப்பிடும் போது வெளியே வருமா, இருங்க நான் சாப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன், ஒரு பாட்டு கேட்டுட்டு வருவோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க, இது பண்ண கோலுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மா காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்களுக்கு வந்து ஒரு 20% தான் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருந்தது. ஆனா இப்போ பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே 50%, அதாவது ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது.
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இன்னைக்கு
1: வந்து பொது அறிவு வினாக்கள் தான் வந்து நேயர்கள் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கூட விளையாடுறதுக்காக யாரு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தலாம். வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டத்திற்கு கனி கனி பேசுறேன்.
1: கனி ஐயா பேசுறீங்களா? எந்த ஒரு விலங்கு சிரிக்கும்? எப்படி
0: எல்லா விலங்கும் தானே சிரிக்கும்.
1: நீங்க போய் சிங்கத்துக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு வாங்க
2: பாப்போம்.
1: கிச்சு கிச்சு மூட்டுனா எந்த ஒரு விலங்கு சிரிக்கும்? அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு குட்டியான ஒரு விலங்கு தான் அது. அதனால நம்ம இல்லன்றது எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். யார் இணைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? சரஸ்வதி அம்மா, உங்களுக்கு விடை தெரியுங்களா? எலி. எப்படி தெரியும் எலின்னு?
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: இது ஆராய்ச்சியாளர்கள் பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க அதை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. வாழ்த்துக்கள் சரஸ்வதி அம்மா. இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான், அது என்ன அப்படின்னா எலியை வச்சுதான் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. அது சிரிக்கிறது நம்ம காதுக்கெல்லாம் கேட்காது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்ந்த அலைவரிசை அப்படி இருக்கும்ல, அது சிரிக்கிறது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மைக்ரோபோன் எல்லாம் வச்சுதான் வந்து விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இது சிரிக்குது அப்படிங்கறத. அப்ப நம்ம சிரிக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணுவாங்களோ தெரியலங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாடலாம், நேர்களே விளையாட வாங்க. சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட
0: 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ரெயின்போ 102.1 நாம வண்ண குழங்கள் தாங்க விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா பறவையும் முன்னோக்கி தானே பறக்கும், ஆனா பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை எது? அதுதான் கேள்வி. உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி முன்னிணைப்பு எண் 43311 அதோட 246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொட்டு வரலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பொது அறிவு வினாக்கள் விளையாடுறோம். நிகழ்ச்சியோட நிறைவான கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நிறைவான நேயர் யார் எங்கிறது வந்திருக்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
7: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான மாலை வணக்கம். நான் திருச்சி சந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன். அபிராமி,
6: ஆல்பர்ட் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ஹம்மிங் பறவை.
6: ஹம்மிங் பறவை, வாழ்த்துக்கள். எப்படி தெரியும் உங்களுக்கு?
7: படிக்கிறது தாங்க.
6: படிக்கிறது.

0: புத்தகத்துல படிக்கிறது தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது இந்த ஹம்மிங் பேர்டோட ரெக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மாறி இருக்குமா, எட்டு வடிவத்தில் இருக்கும், அது வந்து நல்லா சுழலும். அதனால் அது என்னன்னா முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும், ஒரே இடத்துல நின்று கூட அதெல்லாம் பறக்க முடியுமா. பல வித்தைகளுக்கு சொந்தக்காரனாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த ஹம்மிங் பேர்டு. நம்மளை மாதிரியே மல்டி டேலண்டட் பர்சன் போல இருக்கு அவரு. ஓகே, அவர்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்த குழந்தைகள் நிகழ்ச்சியில் ரொம்பவே ஜாலியாக போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நமக்கு புதுசாக நிறைய விஷயங்களும் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: கண்டிப்பாக.
1: ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நேர்களை நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்தியா ரொமேனியா இடையே வர்த்தகம் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புச்சாரெஸ்டில் இந்திய வம்சாவளியை உரையாற்றிய அவர், ருமேனியாவில் வசிக்கும் இந்தியர்களின் சாதனைகள் மற்றும் அர்ப்பணிப்பு தாய்நாட்டை பெருமை கொள்ள செய்திருப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தேனி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டம் வீரபாண்டியில் 7,44,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு 7,873 பயனாளிகளுக்கு 57 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசியலிலிருந்து தாம் ஓய்வு பெறுவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் தனது 88வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இனி அனைத்தையும் டாக்டர் அன்புமணி கவனித்துக் கொள்வார் என கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் ஒலிப்பதிவு இயக்குதல் மற்றும் திரைக்கதை படத்தொகுப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் இடஒதுக்கீட்டு சுற்றில் காலி இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழாவில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய நெல் வகைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஹராரேயில் நடைபெறும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடும் இந்தியா சற்று முன் 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற ஜிம்பாப்வே முதலில் பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வேகமூட்டத்துடன் வானம் கூட திரும்பும் பறவைகள் சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயம் கொண்டம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன்மாலை. இதழ்கள் பேசாத வார்த்தைகளை உந்தன் மௌன விழிகள் பேசுகின்றன.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: பொன் மாலை கேட்டு நினைச்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பொன் மாலை நிலவு வானில் உதிக்கும் போது வீடியும் வரை உனக்கு காதல் வேதம் சொல்லித் தருவேன்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன் மாலை. அவள் உயிரை திருடிவிட்டு தேரில் ஏறி சென்றவனை எண்ணி வாடும் அவள் விழிகளுக்கு அவன் நினைவுகளே கண்ணீரானது.
3: தகஜம் தரை கிடத்தகஜம் தா கிடத்தகஜம் தரை கிடத்தகஜம்

வானகத்து தாரகைகளும் நாணம் கொள்ள பூமியில் உதித்த பேரொளி நீ.

0: வணக்கம், நான் டாக்டர் திவ்யா, குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், மாகாவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி. குழந்தையின்மைன்றது இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக IVF டேவை முன்னிட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்களுக்கு வந்து ஒரு 20% தான் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருந்தது. ஆனா இப்போ பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே 50%, அதாவது ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கு.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை, திருச்சி.

0: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: மணி 30 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. உன்னையினியே அழகுபடுத்தும் அந்த நொடிகளில் என் மனதை முழுமையாய் திருடிச் செல்கிறாய்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. இமைகள் அசைந்தால் கவிதைகள் பிறக்கும், பார்வைகள் மோதினால் இதயங்கள் இணையும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு, தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும், செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத், மனதின் குரல்.
5: மணி 40 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. மூங்கிலின் துளைகளில் வழியும் காற்றோ கானமாகிறது, மனதின் வடுக்களில் கசியும் வலியோ கவிதையாகிறது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை. நெஞ்சில் வீசும் காதல் பூங்காற்றே, நீண்ட தவமாய் வந்த பெரும் வரமே, உன் விழிப்பார்வையின் ஒளியில் என் தனிமை துயரங்கள் கரைந்தது.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: பெற்றது இன்றைய பொன் மாலை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங், சிஜேபி பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக சிஜேபி அறிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் விலக்கிக் கொள்ளப்படும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக திரு நட்டா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவோர் உடனடியாக கலைந்து செல்லுமாறு சிஜேபி அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான மக்கள் சாரநாத்திற்கு வருகை தந்து புத்தரின் உயரிய கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ள ஊக்கமளிக்கும் என கூறியுள்ளார். சமயபுரம் கோவிலில் மணியமாக பணியாற்றியவர் மீது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் 106 பயனாளிகளுக்கு 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். ஹராரேயில் நடைபெறும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடும் இந்தியா சற்று முன் 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு பேருந்துல ஒரு ஒரு மணி நேரம் நீங்க பயணம் செய்ய வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அன்னைக்குன்னு பார்த்து ஹெட்செட்டும் எடுத்துட்டு போல, ஆனா அப்ப அந்த பஸ்ல போடுற பாட்டு எல்லாத்தையும் நீங்க கேட்டுதானே ஆகணும். அதுல ஒழிக்கக்கூடிய எல்லா பாட்டும் நமக்கு பிடிச்சதா எப்பயும் இருக்கிறது இல்ல. சில பாடல்கள் மனசை தொடும், சில பாடல்கள் சும்மா அப்படி கடந்து போயிடும், சில நேரம் சத்தம் கூட சரியில்லாம இருக்கும். அதுக்காக அந்த பயணத்தை நம்ம ரசிக்காம இருக்கிறோமா என்ன? இல்ல இல்ல, வாழ்க்கையும் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனாலும் பயணத்தை ரசிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கு அடையிற வரைக்கும் மனசு லேசா இருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள், இது ஆரவாரம்.

0: சியா சியா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
0: சியா சியா

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பம் இருக்கிற MBBS பட்டப்படிப்பு முடிச்சவங்க கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவமனை அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் அப்படின்ற இந்த முகவரிக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள கிடைக்கிற மாதிரி நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுலிருந்தே பழக்கப்படுத்திருந்துங்க, அப்பதான் அதை உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: இப்போ நிறைய பேருக்கு கொழுப்பு குறையறதுக்கான மருத்துவம் வந்து கேக்குறாங்க. இதுல கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு. இப்ப நமக்கு நல்ல கொழுப்பு கண்டிப்பா இருக்கணும். கெட்ட கொழுப்பு குறையறதுக்கு தான் நம்ம அந்த உணவுல எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இஞ்சி, இது தினமும் காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல ஒரு துண்டு இஞ்சி அப்படியே அரைச்சு அதை கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஃபில்டர்ல வடிகட்டி வெது வெதுப்பான முறையில கொஞ்சமா தேன் கலந்து குடிக்கலாம். இது இல்லாம இஞ்சி சாறு ஒரு 10 ml, பூண்டு சாறு 10 ml, எலுமிச்சை சாறு 10 ml, இதுல தேன் 10 ml, இத மாதிரி சம அளவுல கலந்து தினமும் காலையில ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 5 ml வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் அளவு சொன்னது வந்து இஞ்சி சாறு பூண்டு சாறு இதெல்லாம் ஒரு அளவுக்கு சொன்னேன், நமக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 5 ml காலையில குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கெட்ட கொழுப்பு உடம்புல குறையுங்க. சீரகத்தை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியவே நாள் முழுக்க குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு குறையறது மட்டும் இல்லாம நம்மளோட செரிமான சக்தி மேம்படும். நோய் தொற்றுக்கள், அதாவது உணவின் மூலம் வரக்கூடிய நோய் தொற்றுக்கள் வந்து கண்டிப்பா தடுக்கப்படுங்க. அதே மாதிரி கொத்தமல்லி குடிநீர், கொத்தமல்லி விதைய வந்து வறுத்துட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதுவும் கெட்ட கொழுப்பு குறையறதுக்கு ரொம்பவே நமக்கு உபயோகமா இருக்குங்க. வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, இது வந்து பல்வேறு வகையான நன்மைகளை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குங்க. வெந்தயம், வெந்தயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நாள் முழுக்க நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இது கெட்ட கொழுப்பு குறையறதுக்கு வெந்தயத்தை முதல் நாள் இரவு 1 tsp தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே அதை அப்படியே வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணியையும் குடிக்கலாம். கொழுப்பு பத்தி நம்ம பேசுறோம், இதனால சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், உயர் ரத்த அழுத்தத்துக்கும் ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் வராம தடுக்கும், நம்மளோட இரும்பு சத்து குறைபாட நிவர்த்தி பண்ணும், முடி கொட்டுறதையும் இது கட்டுப்படுத்துங்க. அதனால வெந்தயம் வந்து ஊற வச்ச தண்ணீரை குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கிய

0: ஆரோக்கியத்துக்குமே நல்லதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துல மருதம் பட்டை பொடி, அது கடையில கிடைக்கும். அதை வந்து வெது வெதுப்பான நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பு கண்டிப்பா குறையுங்க. திரிபலா சூரணமும் தினம் ஒரு டீஸ்பூன், இரவுல மட்டும் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் 30 நிமிடங்களாவது காலார நடந்து வந்தால் கண்டிப்பா கொழுப்பு குறையுங்க. எண்ணெயில வறுத்த பொரிச்ச பலகாரங்களை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு தடவை கொதிக்க வச்ச எண்ணெய திருப்பி கொதிக்க வச்சு பலகாரம் பண்றப்ப அது கண்டிப்பா கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும். ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் விட நல்ல எண்ணெயே நம்ம உபயோகப்படுத்தலாம். அளவோட உபயோகப்படுத்தணும். ஒரு தடவை சூடாக்கிய எண்ணெயை திரும்பவும் சூடாக்கி அதில் பலகாரம் செய்து சாப்பிட்டால் கண்டிப்பாக கொழுப்பு கூடும். அது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் கெடுதி. மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு இறைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடு மாடு பன்றி இந்த இறைச்சியெல்லாம் கண்டிப்பா தவிர்த்திடணும். முட்டையோட மஞ்சள் கருவையும் சாப்பிடக்கூடாதுங்க. வறுத்த பொரித்த உணவுகள் வேண்டாங்க.
1: நம்ம உடம்புல கொழுப்பு சத்து அதிகமா சேராம இருக்க என்ன செய்யணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடத்திற்கு தகுதியுள்ள நபர்கள்கிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்த பதிவுகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க விண்ணப்ப படிவத்தை எதிலிருந்து இணையதளம் வந்து சொல்றேன், அதுல இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பி வைக்கணும். திருச்சிராப்பள்ளி .nic.in அப்படின்ற இந்த இணையதளத்திலிருந்து நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். இல்ல நீங்க அதை அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோர்ஸ் சாலை, ஜமால் முகமது கல்லூரி அருகில், TVS டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620 20 அப்படின்ற இந்த முகவரிக்கு.

0: நேர்களே, மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக CJP அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக CJP அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய CJP பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு JP நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
2: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கே உயரல, 200 யூனிட் அப்படியே தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில்

0: அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருந்திருக்காங்க. அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தாலும் சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக ஊடகங்கள் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள் இல்லை. சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும்.
1: தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாயிகள் 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியில் இருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு

0: அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1ல். இது ஆரவாரம்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் மூலமா தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் வங்கி கடனுதவி வழங்கப்பட்டு வருது. இதில் இந்த திட்ட மதிப்பீட்டில் 25% அல்லது அதிகபட்சமா 75 லட்சம் வரைக்கும் தமிழக அரசு மானியமா வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர், பழங்குடியினர்களுக்கு கூடுதலாக 10% மானியம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற முதல் தலைமுறை தொழில் முனைவோரா நீங்க இருக்கணும், குறைந்தபட்ச கல்வி தகுதியா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 21 வயது பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும், பொது பிரிவினர் அப்படின்னா 45 வயசுக்குள்ளறையும் பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னா 55 வயதுக்குள்ளறையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க MSMEonline.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க விண்ணப்பிக்க MSMEonline.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில்.

நிகழ்ச்சியில இப்போ நம்ம வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில குறைந்தபட்ச மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படிங்கறதுனால மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங், சிஜேபி பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக சிஜேபி அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். ஊழியர் சங்கங்களுடன் தொடர் உரையாடல் மற்றும் ஆலோசனைகளை மேற்கொள்வதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாரதிய அஞ்சல் ஊழியர் கூட்டமைப்பினருடன் உரையாடிய அவர், தொடர் நிர்வாக சீர்திருத்தங்கள், சரியான நேரத்தில் முடிவெடுத்தல், விரைந்து செயல்படுதல் ஆகியவை நிர்வாகத்தின் முக்கிய தூணாக இருப்பதாக கூறினார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 244 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஹராரேயில் நடைபெறும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக 220 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஜிம்பாப்வே சற்று முன் 5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நில் கவனி செல்.
3: சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்கும்.
2: அதிவேகமா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. இயந்திரமான இந்த ஓட்டத்துல நாம தொலைத்து விட்ட மிக முக்கியமான ஒண்ணுதான் நிதானம். நிதானம் அப்படிங்கறது வேகத்தோட எதிரி எல்லாம் இல்லங்க, அது வேகத்துக்கு தேவைப்படக்கூடிய திசை காட்டி. ஓடுவது மட்டும் வாழ்க்கை இல்ல, எப்படி ஓடுறோம் அப்படிங்கறதுலதான் வாழ்க்கையோட தரமே அடங்கி இருக்குங்க. நிலையான வெற்றிக்கு நிதானமே அடிப்படை. அவசர உலகில் அலைப்பாயும் நம் மனங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி நிதானம் ஒரு நுட்பம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிதானம் ஒரு நுட்பம் என்பது குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கல்லூரி விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள்.
4: நம்மளை சுத்தி எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஒரு கான்ட்ராஸ்டான டாபிக் நிதானம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பொதுவே உங்களை சுற்றி பாத்துட்டு இருங்க. ஒரு வீடியோ முதல்ல எல்லாம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் பாத்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறமே இல்ல. ஷார்ட்ஸா வந்துடுச்சு, 30 செகண்ட் 1 நிமிஷம், அதுக்குள்ள பார்த்து முடிச்சிடணும். அதுக்குள்ள கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிடணும். ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு, கொஞ்சம் பெரிய மெசேஜா இருந்தா என்ன பண்றோம், பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஐக்கான பிரஸ் பண்ணி 1 அப்படிங்கிறது into 1.5 இல்ல into 2 சொல்லி கொஞ்சம் வேகமா அதை கேட்டு முடிக்கலாமான்னு பாக்குறோம். இப்போ மனிதன் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கான, எவல்யூஷன் பரிமாண வளர்ச்சி மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வேகமான உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம எங்கேயோ இழக்கிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன தோணல் இருக்கு. 32 GB கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பென்ட்ரைவிலேயே நீங்க 8000 பாட்டுகளை ரெக்கார்ட் பண்ணலாமா? 78000 32 GB பென்ட்ரைவுகளை சேர்த்தா தான் 2.5 பென்டாபைட், அது ஒரு மனித

0: நம்மளுடைய கெப்பாசிட்டி. கணக்கு போட்டு பாருங்க, நம் மனித மூளைக்கு எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு, அதை நம்ம எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம். ஏன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னேன் அப்படின்னா, இந்த மூளை இயங்குவதற்கு எவ்வளவு வேகமாக இருந்தாலும் இடையில ஒரு சின்ன பிரேக், ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்படுது. இப்ப நம்ம வந்து ஏன் நிதானத்தை பத்தி பேசுறோம்னா, இந்த மனித மூளைக்கு நிதானம் கொஞ்சம் இருந்தா தான் அது தெளிவா யோசிக்கும். அது தெளிவா யோசிச்சா தான் அதனால் நடக்கக்கூடிய ஒரு செயலின் தொடக்கமோ ஒரு செயலின் முடிவோ சிறப்பாக அமையும். நம்ம எல்லாம் தினம் வண்டியில போறோம், வரோம்,
1: எல்லோ லைட்
0: போடுறாங்க, உடனே என்ன நம்ம செய்யறோம், நம்ம பைக்ல கிளட்ச் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், அக்சலரேட்டர் கொடுக்கறோம், பிரேக்ல இருந்து கால் எடுத்து பச்சையானதுமே நம்ம உடனே பறக்கிறோம். 60 நொடிகள் நிக்கும் பொழுது நிறைய டைம் வேஸ்ட் ஆன மாதிரி நமக்கு தோணுது. பச்சைக்கு அப்புறம் நீங்க முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாமே நேர தலைகீழ செய்யணும். நீங்க கியரை டவுன் பண்ணும், அக்சலரேட்டர்ல ஸ்லோ பண்ணும், பிரேக்ல கால் வச்சு வண்டியை நிறுத்த முயற்சிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 4 திசையிலும் இந்த மாதிரி பச்சை, ஆரஞ்சு, சிவப்புன்னு கலர்ல பறந்துகிட்டே இருக்கிறாங்க வண்டிகள். 1 நிமிடம் அந்த நிதானம் போயிடுச்சு அப்படின்னா அதனால் இழப்புகள் ஏற்படக்கூடியது மிக அதிகமாக இருக்கு. இந்த நிதானம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, 1 செகண்ட் 2 செகண்ட் லேட் ஆனா தப்பு கிடையாது, ஆனா தேவையில்லாம ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதனால் நாம் இழக்கக்கூடிய நேரமும் ஆட்களும் ரொம்ப ஜாஸ்தி. சரி, இந்த நிதானம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த நிதானத்துக்கு ஒரு பெரிய எதிரி ஒன்று இருக்கு, எல்லார்கிட்டையும் நம்ம கிட்ட இருக்கு. காலையில எந்திரிச்சதும் அது வந்துச்சுன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் சில சமயம் தூக்கத்திலும் வருது. அந்த மிகப்பெரிய எதிரி தான் கோபம். இந்த கோபத்துக்கு சைக்காலஜியில எம்டி போட் தியரி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இரவுல ஒரு படகுல போய்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் நல்ல இருட்டு, அவரு சீக்கிரம் போய் சேரணும், சேர வேண்டிய இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, அங்க ஒரு சின்ன லைட் மட்டும் தெரியுது, அதை நோக்கி இவர் வேகமா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, எதிர்பார்க்காம ஒரு படகு வந்து இவர் படகு மேல மோதுது. உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. யாரையாவது நானே இவ்வளவு இருட்டுல கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறேன், ஆள் வர்றது தெரியாமையா வந்து மோதுவன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் எதிர் திசையிலிருந்து எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. அப்ப பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சிச்சு, எதிர வந்த போட்ல ஆளே கிடையாது, அது ஒரு எம்டி போட். அப்பதான் அவர் யோசிக்கிறார், அப்ப இவ்வளவு நேரம் நான் கத்துனதும் இத்தனை பேசுனதும் வேஸ்டா, ஏதோ இது அவிழ்ந்து வந்த படகு என் படகு மேல மோதுனதுனாலதான் என் திசை மாறிடுச்சான்னு அவருக்கு அந்த ரியலைசேஷன் வருது. அதுக்கப்புறமாக அவருடைய இடத்தை நோக்கி போறார். அப்ப நிறைய இடங்கள்ல இந்த எம்டி போட் தியரி நமக்கு வேலை செஞ்சிருக்கும். மனசை விட்டு யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் இந்த எம்டி போட் தியரி நடந்திருக்கும். சிக்னல்ல நிக்கும் பொழுதும் நம்ம இந்த எம்டி போட் தியரி, அந்த சிக்னல் எரியுது லேட் ஆகுது, 5 செகண்ட் ஆகும் பொழுது நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டிக்காரர் உடனே லைட் அடிக்கிறார். கண்டிப்பா பச்சை விழுந்தா நம்மளும் எடுத்துட்டு போகத்தான் போறோம், இருந்தாலும் அவருக்கு பொறுமை இல்லாத பொழுது நம்ம அவர் மேல கோவப்பட போறோம். அதனால இந்த எம்டி போட் தியரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல நம்ம எங்கெல்லாம் அந்த தவறை செய்யறோம், இந்த கோபத்தை தவிர்க்க முடியுமா அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், காயங்கள் சீக்கிரம் ஆறிடும், அதனுடைய தழும்புகள் ஆறாது. முன்ன பின்ன தெரியாத நிறைய பேர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் மீ கேக்குறோம், சார் கொஞ்சம் தள்ளுங்கன்னு கேக்குறோம், ஒரு கூட்டத்துல நிக்கிறோம், நமக்கு முன்னாடி நிக்கக்கூடிய ஆள் நல்ல வாட்ட சாட்டமா ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருந்தாருன்னா ரொம்ப மரியாதையோட அவர்கிட்ட பேசுறோம். ஆனா வீட்டுல வந்தாலோ நம் தாயோ நம் தந்தையோ நம் சகோதரர்களோ இல்ல சில சமயங்கள் நண்பர்கள் கிட்டயோ 1 நிமிடம் யோசிக்காம எத்தனை வார்த்தைகளை விட்டுறோம், அவங்களும் கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா அதில் ஏற்படும் காயங்கள் அவங்களுக்கு சீக்கிரம் ஆறுதுங்கிறது சரிதான், அது உண்டாக்கக்கூடிய தழும்பு சில இடங்கள்ல பெரிய தழும்பாக பொழுது அந்த உறவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிருக்கு. இதற்கு இன்னொரு சின்ன கதை ஒன்று இருக்கு. கடல்ல ஒரு சின்ன மீன் இருக்கு, அதனுடைய தாய் கிட்ட போய் கேக்குது, இந்த தண்ணீர் தண்ணீர்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே அது என்னன்னு கேக்குது. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம சுத்தி இருக்கும் பாருப்பா இதுதான்ப்பா தண்ணி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இது ஒரு ஒருத்தரா அவருடைய நண்பர்கள் அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போய் கேக்குறாங்க. கேட்கும் பொழுதும் அந்த சின்ன மீனுக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கறதுக்கான ஒரு அர்த்தம் எல்லாரும் யாரும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்ல என் கேள்வியை யாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் அது டென்ஷன் ஆகுது. அப்படியே இருக்கும் பொழுது சிறிய மீன்கள்லாம் நல்ல வேகமா நீந்துமா, ஒரு திமிங்கலம் அதனுடைய சைஸுக்கு அது பொறுமையா போயிட்டு இருக்கு. மெதுவா அது கிட்ட போய் அது கேக்குது, தண்ணீர்னா என்ன? அப்ப அந்த திமிங்கலமும் அதே பதில சொல்லுது, நம்மள சுத்தி இருக்கு பாருப்பா இதுதான்ப்பா தண்ணி அப்படின்னு. என்னங்க எல்லாரும் சொல்ற அதே இத சொல்றீங்க, நீங்க இவ்வளவு பெருசா இருக்கீங்க, இவ்வளவு கடல் நிறைய பாத்துருக்கீங்க, உங்களுக்கும் சொல்ல தெரியலையா? சரி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மீன் அப்படியே மெதுவா கொண்டு கடற்கரையின் மேல் புறத்துக்கு வந்துட்டு இந்த திமிங்கலம் என்ன செய்யுது, டக்குன்னு இந்த சின்ன மீன் அப்படியே தண்ணிக்கு மேல தூக்கி போடுது. எதிர்பார்க்காத இந்த மீன் என்னாச்சு, அவ்வளவு நேரம் தண்ணியில் இருந்த மீன் டக்குன்னு காற்றுக்குள்ள போனதும் அதுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் தண்ணிக்குள்ள வந்து விழுந்ததும் நல்ல 2-3 நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு, என்னையா சொல்லிட்டு செய்யக்கூடாத, எப்படி பண்ணிட்டே, இப்ப தெரியுதாப்பா இதுதான் தண்ணீர் அப்படின்னுச்சு. அப்பதான் அந்த மீனுக்கு உரைச்சிச்சு, ஓஹோ அப்போ எவ்வளவு

0: நிதானமா நீ இருக்க, நீ இப்படி இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியலேன்னு. என்ன பண்ண, நானும் உனக்கு சொல்ல ட்ரை பண்ணேன், உனக்கு புரியல, உனக்கு புரியற விதத்துல நான் இத சொன்னேன். அப்ப எங்க இந்த நிதானம் தேவைப்படுதோ அங்க நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பொறுமையா சொல்றாங்க. ஆனா நமக்கு அது புரியாத பொழுது ஒரு சில நேரங்கள்ல வாழ்க்கையில இந்த மாதிரி திடீர்னு தண்ணியில இருந்து வெளியே போய் மூச்சு முட்டி மறுபடியும் வரும்பொழுதுதான் நமக்கு அது புரியுது. அதனால இந்த பெரிய திமிங்கலம் சொன்னது போல அந்த பாடங்களை நிதானமாக இருந்து தெரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் வந்து கதைகளா நம்ம சொல்றோம். நமக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா, வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல இதற்கு முன் விளையாடாத ஒரு அணி, ஆனா இந்த வேர்ல்டு கப்ல மிகப்பெரிய பேரை வாங்கின ஒரு அணி அப்படின்னு சொன்னோம்னாலே ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாருக்கும் இப்பவே புரிஞ்சிருக்கும் நான் எந்த அணியை பத்தி பேசுறேன்னு. கேப் வேர்டே, கேப் வேர்டேங்கிற ஒரு நாடை பத்தி நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த உலக கோப்பை ஆரம்பிக்கிற வரைக்கும், ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாகவும் நமக்கு கேப் வேர்டேங்கிற ஒரு ஊர் இருக்க, ஒரு நாடு இருக்கானே தெரியாது. ஆனா முத முதல்ல ஸ்பெயின் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஸ்பெயின் டீம் கோல் போட விடாம தடுத்ததும் அல்லாம முதல் மூணு ரவுண்ட்லயும் ஒரு கோல் கூட அவங்க வாங்கல. அதற்கு காரணம் என்ன, ஒரு 40 வயது மிக்க ஒசினிங்கிற அவருடைய கோல் கீப்பர். ஃபுட்பால் ஆட்டம் உங்களுக்கு தெரியும் எப்படி விறுவிறுப்பானது, டிஃபெண்டரும் மிட்ஃபீல்டரும் முன்னாடி ஸ்ட்ரைக்கர்களும் இருந்து அவ்வளவு நேரம் ஓடி அந்த கோலை போடும் பொழுது இந்த கோலின் சொல்லப்படுறவர்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த கட்டத்துக்குள்ளதான் அவர் நிக்கணும். பந்து எந்த பக்கம் இருந்தாலும் நிதானம் அதை கவனிக்கணும், அவர் பக்கம் எப்ப வருதோ அதை சரியாக தடுக்கணும், அந்த வலைக்குள்ள விழாம. அப்ப எவ்வளவு நிதானமாக அந்த 90 நிமிடங்கள் அந்த கோலி இருந்திருந்தார்னா, 3 கேமுக்கு ஒரு கோல் கூட விடாம தடுத்தாரு. அப்ப அந்த ஒசினி அப்படிங்கிறவரு ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவங்க ஜெயிக்கல, மேல போய் கப்பு வாங்க போறது இல்ல, ஆனால் எல்லா ஃபுட்பால் ரசிகர்கள் கிட்டையும் இந்த கேப் வேர்டே அப்படிங்கிற நாடும் அந்த ஒசினிங்கிற அந்த கோல் கீப்பரும் இப்ப உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். காரணம், அந்த சின்ன கட்டத்துக்குள்ள நிதானமாக இருந்து பந்த கடைசி வரைக்கும் கவனிச்சு தடுத்தனால தான். இல்லையா, மருத்துவ துறை சார்ந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். பென்சிலினை கண்டுபிடித்தது அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படின்னு சொல்லி. இந்த அலெக்சாண்டர் ஃபிளமிங் பென்சிலினை கண்டுபிடிச்சதே எப்படின்னா, அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போதல்ல, ஒரு கட்டத்துல ஆராய்ச்சிகள்லாம் முடிச்சு ஒரு விடுமுறைக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த லேப்ல இருக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் சுத்தமாக்கிட்டு மீண்டும் ஆரம்பிக்கணும் ஆராய்ச்சி. அப்ப எல்லாம் சுத்தமாக்கலாங்க பொழுது இவர் வந்தவர் உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டு சுத்தமாக்கல. கவனிக்கும் பொழுது ஒரு சில அந்த கண்ணாடி பாத்திரங்கள்ல பார்த்தா நுண்கிருமிகள் வளரவே இல்லை. காரணம், அதுல ஒரு வகை ஃபங்கஸ் அது வளர்ந்துகிட்டு இருந்திருக்கு, அதனால நுண்கிருமி வளரலன்னதும் கொஞ்சம் நிதானமா அதை கவனிச்சு என்னன்னு பார்த்தனாலதான் நமக்கு பென்சிலின் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக் கிடைச்சு. சோ அந்த நிதானம் இல்லை அப்படின்னா இன்னும் எத்தனை காலம் நம்ம நுண்கிருமிகளோட போராடிட்டு இருந்திருப்போமோ தெரியாது. கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கன் கோல்ஃபர் வால்டர் ஹேகன் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்ன ஒரு ஆங்கில சென்டென்ஸ் ஒன்னு இருக்கு, ஸ்டாப் அண்ட் ஸ்மெல் த ரோசஸ். என்னன்னா, நீங்க எவ்வளவு பிஸியாக இருக்கட்டும், நீங்க எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருக்கட்டும், எப்பவாவது இடையில ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்கு, ஒரு பூ பூத்திருக்கு அதன் அழகை பார்க்க, குழந்தை விளையாடுதா அந்த குழந்தை தனத்தை பார்க்க, ஒரு நல்ல ஓவியம் இருக்கா அதை பார்க்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை, ஒரு நல்ல மியூசிக் கேக்குதா, ஒரு 2 நிமிஷம் நின்னு கவனிங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க உங்க வேலைகளை பாருங்க. ஏன்னா முன்னாடி சொன்னது போல 78,000 பென்ட்ரைவுக்கு ஆன கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நம்ம மூளைக்கும் இடையில இந்த நிதானிக்க கூடிய ஒரு சில செகண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் மீண்டும் பழைய போல நம்மளால உற்சாகமா வேலை செய்ய முடியும். சோ ஸ்டாப் அண்ட் ஸ்மெல் த ரோசஸ். நன்றி.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிதானம் ஒரு நுட்பம் என்ற தலைப்புல பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க கல்லூரி விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள். காலத்தின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்துல நாம எங்க ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கறதே மறந்துடுறோங்க. அதனால நில் எனும் மௌனத்தில் ஆழத்தையும், கவனி எனும் பார்வையில் தெளிவையும், செல் எனும் செயலில் நேர்த்தியையும் கொண்டு வேகத்தை விட விவேகமே அழகு என்பதை உணர்ந்து நிதானமாக செயல்பட்டு இந்த அழகான வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நில் கவனி செல் நிகழ்ச்சியில் நிதானம் ஒரு

0: திருச்சிராப்பள்ளி வானொலி எண் அலைவரிசைகளில் இன்று இரவு 8 மணிக்கு 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0431-246-1-201-240-1-202-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்கள் பேசலாம். காலம் கடந்தும் மனதில் ரீங்காரமிடும் பாடல்களை 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். 938-546-1-201 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், இல்லைனா குரல் பதிவு மூலமாகவும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இனி தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசு, புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து

0: எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது

0: டி20 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 7:25 கேட்டு நினைச்சிருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: பசுமை குடலில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் பரணம் எம் மீனா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
2: நாளும் கருத்து

0: முதலில்
1: பந்தல் போட்டா பணம் வரும், பயிறு செழிச்சா வீடு நிறையுமா, வெள்ளரி தொங்கும் கொடியில முட்டைக்கோசு உருண்டு ஓடுமா, காலிஃப்ளவர் காய்ச்சி தொங்குமா.
2: ஏ பொங்குடி, நீ என்னத்த பேசுற? உனக்கு என்னாச்சு? லூசு ஈசு புடிச்சிருச்சா?
1: காமாட்சி அக்கா, உண்மைய சொன்னா நீ மட்டும் இல்ல, பல பேர் இப்படிதான் நம்புறதே இல்ல.
2: பின்ன நீ ஏதாச்சும் நம்புற மாதிரியா சொல்ற?
1: ஏக்கா, அட உண்மையக்கா, உண்மையத்தான் சொல்றேன்.
2: இதை எப்படி நான் நம்புறது?
1: அதானே பார்த்தேன்,
2: நம்ம ஊர்ல வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது.
1: கொளுத்துதுதான்.
2: முட்டைக்கோசும் காலிஃபிளவரும் விளையணும்னா குளிர்ந்த சூழல் வேணும் இல்ல?
1: வேணும் தான். இதுக்குதான் பசுமை குடில் அமைச்சுக்கங்க, அதுல காய்கறி சாகுபடியே செய்யுங்கன்னு சொல்றாங்க.
2: அப்படியா?
1: ஆமாக்கா, சும்மாலாம் ஒன்னும் சொல்லல, அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க.
3: இன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தனது பந்தல் காய்கறி சாகுபடி அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து இருக்காங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறைக்கும் பக்கத்துல இருக்க பரணம் கிராமத்தை சேர்ந்த மீனா அவர்கள். நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சு. அம்மா வணக்கங்கம்மா.
4: வணக்கம் சார்.
3: அம்மா, எப்படிம்மா இந்த பந்தல் காய்கறி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: ஆமாம் சார், நாங்கள் வந்து விவசாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடலை பயிர் சாகுபடி செய்வோம், சோளம் சாகுபடி செய்வோம். இருந்தாலும் பந்தல் முறைப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அது மூலியமாக தான் எங்களுக்கு நாங்கள் பண்ணுறது வந்து பசுமை குடியில் காய்கறி பயிர்கள் செய்கிறோம் சார். செந்துறையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை மூலியமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலியமாக நாங்கள் என்ன பண்ணலான்னா, பசுமை குடியில் காய்கறிகளை வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு தோணதுனால அதை சாகுபடி செய்ய ஆரம்பிச்சோம்.
3: பந்தல் காய்கறினா எல்லாரும் வந்து கல்லுகால நட்டு கம்பிய பரப்பி விட்டு பந்தல் காய்கறி செய்வாங்க. பசுமை குடிக்கு போயிட்டீங்க?
4: இல்ல, பந்தல் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அது திறந்த வழியிலதான் நம்ம வந்து அதை பயிர் செய்வோம். இப்ப பசுமை குடியில் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மூடுனதாவே இருக்கும். அப்படின்னு பாக்கும்போது திறந்த வழியில செய்யும் போது அதுல கிடைக்கிற ஈல்டா இருக்கட்டும் லாபமா இருக்கட்டும், அதை விட கம்பேர் பண்ணும் போது பசுமை குடியில செய்யும் போது 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுனால நாங்க பசுமை குடியில வந்து தேர்வு செஞ்சோம்.
3: ஆனா 2 மடங்கு லாபம் கிடைக்குமா? ஆனா அதுக்கு நீ தொடக்க காலத்துல போட வேண்டிய முதலீடு அதிகமா இருக்கணுமா? அத ஷெட் போடணும், அதுக்கான அந்த உபகரணங்கள்.

0: இருக்குல்ல, அதுக்கான முதலீடுகள்லாம் அதிகமா இருக்குமே.
1: ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலைத்துறையை அணுகும் பொழுது எங்களுக்கு 50% மானியம் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக பணம் இது பண்ணி தான் நாங்கள் வந்து பசுமைக்குடியில் செஞ்சோம். ஆனால் ஒரு தடவை நம்ம முதலீடு செஞ்சோன்னா நமக்கு ஒரு லாங் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்குது. அதனால ஸ்டார்டிங் வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு.
0: சரிம்மா, தொடக்க கால முதலீடுகள் சரிம்மா, அப்புறம் தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு எதுவும் அதுக்கான செலவுகள் ஆகுதா, அதை பற்றி?
1: பசுமை குடில் ஒரு தடவை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 7 வருடங்கள் வரைக்கும் நம்ம அதில் எந்த ஒரு பராமரிப்பு செலவும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பாலிஷ் ஷீட்டு ஷேட் நெட்டு அதுதான் வந்து ரிப்பேர் பண்ற வர்க் இருக்கும். அதுக்குமே வந்து தோட்டக்கலை துறையில நமக்கு மானியம் கொடுக்கறாங்க.
0: சரி, சிறப்பு. அதே போல அந்த ஷெட்டு அமைக்கும் போது இப்ப இந்த ஆடி மாச காத்தெல்லாம் அடிக்கும், அதுக்கெல்லாம் லெசை பார்த்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் உண்டா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி ஆலோசனை கேட்டு குடியில் அமைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற இது பண்ணி அது முறைப்படி தான் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க.
0: சரி, நீங்க இப்ப பசுமை குடில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா எவ்வளோ?
1: 1000 சதுர மீட்டர் பரப்பளவுல நாங்க பசுமை குடில் அமைச்சிருக்கோம்.
0: சரி, என்னென்ன காய்கறிகள் எல்லாம சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பயிர் பண்ணியிருந்தோம். ஆனா அதுல வருமானம் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல. ஆனா அதுல வந்து காலிஃபிளவர், பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் பண்ணோம். இதுல வந்து தக்காளியை தவிர முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், பச்சை மிளகாய் எல்லாமே அதிகமா மகசூல் கிடைச்சது. நல்ல வருமானம் கண்டிப்பா.
0: அதாவது ஆவரேஜா கிடைக்கிற வருமானத்தை விட
1: கிடைக்குது. பாத்தீங்கன்னா இந்த பயிர்கள் எல்லாமே நமக்கு வெளியில பயிர் பண்ணும் போது ஒண்ணு ரெய்னி சீசனா இருக்கலாம் இல்லைன்னா விண்டர் சீசனா இருக்கலாம், அந்த டைம் வந்து நமக்கு பயிர்கள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகவோ சேதமாகவோ வாய்ப்பு இருக்கும். ஆனா இதே பசுமை குடியில பண்ணும்போது மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது. அதனால காலிஃபிளவரா இருக்கட்டும், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து அதிகமா லாபம் கிடைச்சது.
0: அதுல இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளவு தான் மெயின்டைன் பண்ணணும்? இது இருக்கா, மிளகாய்க்கு ஒரு வெப்பநிலை இல்ல முட்டைக்கோஸ்க்கு ஒரு வெப்பநிலை, காலிஃபிளவருக்கு ஒரு வெப்பநிலைன்னு இருக்குமா?
1: ஆமா கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா அந்த பாலிஷீட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பநிலையை ஈவனா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது தான். அதனால தேவையான அளவு ஒளிச்சேர்க்கை கிடைக்கிறதுனால தான் அது கொஞ்சம் நல்லாவே வருது வெளியில கம்பேர் பண்ணும்போது.
0: இப்ப உங்க பசுமை குடில எவ்வளவு வெப்பம் இருக்கும், வெளிப்புற வெப்பநிலைக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? கூட இருக்குமா கம்மியா இருக்கும்?
1: கம்மியா தான் இருக்கும். 67% வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி பவர் இருக்கும்ல.
0: சரிம்மா, நீங்க இப்ப பசுமை குடில நீங்க சொன்னீங்க மிளகாய், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் எல்லாம் பண்ணுறோம், வேற என்னெல்லாம் செய்யலாமா?
1: குக்கும்பர் செய்யறாங்க சார், வெள்ளரிக்காய் செய்யறாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா குடமிளகாய் செய்யலாம். ஆனா நாங்க குடமிளகாய் இது வரைக்கும் செய்யல. இந்த பயிர்கள் சாகுபடி எல்லாம் செய்யும் போதே ஒரே பயிரை வந்து கண்டினியூவா நம்ம வந்து பண்ண முடியாது. சம்மர் சீசன்ல கொண்டு வந்து நம்ம காலிஃபிளவர் போட முடியாது. அதே மாதிரி முட்டைக்கோஸ் வந்து நம்ம சைட்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கு வந்து சடனா அந்த சம்மர்ல வராது. அந்த இதை வந்து ஈடுதல் செய்யறதுக்கு நாங்க வெள்ளரிய மாற்று பயிரா வந்து தேர்வு செஞ்சோம். அதுபடி பார்க்கும்போது வெள்ளரி சாகுபடியும் அதிக மகசூல் கிடைக்குது நமக்கு.
0: எந்த சீசன்ல வேணாலும் வெள்ளரி பண்ணலாமா பசுமை குடில?
1: ஆமா கண்டிப்பா, எந்த சீசன்ல வேணாலும் நமக்கு வந்து வெள்ளரி வந்து கிடைக்குது. ஆனா வெயில் காலங்கள்ல வந்து கொஞ்சம் விளைச்சல் கம்மியா இருக்கும்.
0: சரிம்மா, இப்ப நீங்க வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி பசுமை குடில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கறது மாதிரி சொல்றீங்க. ஆனா சுத்திலும் வெயில் அடிக்கும் போது மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் பசுமை குடிலுக்குள்ள வராம எதுவும் அமைப்பு இருக்குமா?
1: ஆமா கண்டிப்பா. தண்ணி வெளியேற்றுவதற்காக அந்த இடத்துலயே வந்து ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, தகரம் வச்சு தண்ணி எல்லாம் வெளிப்பக்கமா இதாகிறதுக்காக வந்து இருக்கு. அந்த மேல ஸ்ட்ரெச்சரே அப்படிதான் அமைச்சிருக்காங்க.
0: ஏமா, இப்ப வெள்ளரிய எத்தனை சதுர மீட்டர் பயிரிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வித தேவைப்படும், அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுங்க.
1: பசுமை குடியில் அமைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 1000 சதுர மீட்டர்ல நாங்க பசுமை குடியில் அமைச்சிருக்கோம். எங்களுக்கு அதுல தோராயமா பாத்தீங்கன்னா 2000 விதைகள் தேவைப்படும். 2 பாக்கெட் தேவைப்படும். ஒரு பாக்கெட்ல வந்து 1000 விதைகள் இருக்கும், 2 பாக்கெட் எங்களுக்கு தேவைப்படும். ஒரு விதையினுடைய விலைய பாத்தீங்கன்னா 10 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வரும்.
0: ஒரு
1: விதையினுடைய விதை ஒரு பாக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா 10,600 ரூபாய் ஒரு பாக்கெட்டுடைய விதை. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் கல்டிவேஷன் கிடையாது, இது எல்லாமே வந்து பாலி ஹவுஸ்ல பண்றோம் அப்படிங்கறதுனால அந்த சீடே வந்து பாத்தீங்க செல்ஃப் பாலினேட் பண்ண சீடா தான் இருக்கும். அதனால அந்த பாலிஹோஸ்ல செய்யும் பொழுது அதுக்கு தனியா மகரந்த சேர்க்கை, ஆண்பூ வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படிங்கும் போது இந்த வெள்ளரி பயிரோடைய விதைகள் வந்து கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும்.
0: ஆமா, இப்ப வெள்ளரியில என்னென்ன ரகங்கள் நீங்க பயிரிடுறீங்க பசுமை குடில் வாயிலா?
1: வெள்ளரியில பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரே வெரைட்டி செல்ஃப்
0: ஆனா நாங்க
1: பாலினேட்டட் செக்ஸ்.
0: சந்தையில பாக்குறோமேமா, நல்லா பிஞ்சா நம்ம ஊர் பக்கத்துல ஒரு மாதிரியா இருக்குது, கடைகள்ல என்னமோ ஒரு ஒரு சில பார்க்கவே ரொம்ப அடர் பச்சை நிறத்துல இருக்கு.
1: அந்த அடர் பச்சை நிறம் சொல்ற

0: பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி தான் நாங்கள் வந்து, அதாவது பாலிஹவுஸில் மட்டும் பயிர் செய்யக்கூடிய வெரைட்டி மட்டும்தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெள்ளரி வந்து, நாட்டு வெள்ளரி இருக்குது, அதை தவிர பழத்துக்குன்னே தனியாக வெள்ளரிகள்லாம் இருக்குது. ஆனால் பசுமை குடியில் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம், எம்மி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பாலினேட் சீட்ஸ் தான், அடர் பச்சை நிறத்தில் இருக்கும்.
1: அப்புறம் இந்த பசுமை குடில காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எப்படி ஒரே மாதிரியா வச்சுக்கிறீங்க?
0: அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டிவைஸ் மானிட்டர் பண்றதுக்காக வந்து டிவைஸ் வச்சிருக்கோம்.
1: மொத்தம் எத்தனை இடத்துல வச்சிருப்பீங்க? அது
0: இல்ல, அது
1: ஒரு இடத்துல இருந்தாவே போதும்,
0: ஒரு இடத்துல இருந்தாலே
1: அதாவது அந்த 1000 சதுரத்துக்கு.
0: ஆமா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமினிட்டி உள்ள ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டிவைஸ் வந்து இருக்குது. அதிகமா வெப்பநிலை இருக்கும் பொழுது நமக்கு உள்ளார வந்து ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஷேர்ட் நெட் எல்லாம் மேல இருக்கும், இழுத்து விடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகர் மேல அமைச்சிருக்கோம், அதை ஒரு 15-20 நிமிஷம் நம்ம ஓபன் பண்ணி விட்டோம்னா அது மழை துளி மாதிரி ரொம்ப மெலிசா தான் நீர் வந்து அதுல வரும். அப்படி வரும் பொழுது வெப்பத்தை வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்ப செடிகள் வந்து கொஞ்சம் ஈரப்பதமும் அதிகமான வெப்பமும் இல்லாம நல்ல பச்சையா இருக்கும்.
1: அதாவது அந்த தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈரப்பதம்
0: சரியாயிருக்கும்.
1: அம்மா, இப்ப நீங்க விதையே வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கும் போது, இப்ப நான் வெளியில செய்யக்கூடிய நார்மலா வெளியில விவசாயிகள் போடுறாங்க, தரையில படுறது பறிச்சு கொண்டாந்து மார்க்கெட்ல கொடுக்குறாங்க, அந்த மாதிரி செய்யறதுக்கும் உங்க பசுமை குடில செய்யறதுக்கும் என்னம்மா வித்தியாசம்?
0: இப்ப ஓபன் கல்டிவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடி படறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமா தேவைப்படும். வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்பூசணியா இருக்கட்டும், பரங்கிக்காய், பூசணிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 அடிக்கு ஒண்ணு வந்து நம்ம பாரமைச்சு அதுலதான் விதைகளை நடுவோம். அது கொடியே படறதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஆனா பாலிஹவுஸ்ல பாத்தீங்கன்னா வலை அமைப்பு வந்து அமைச்சிருப்போம், எந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும். இப்ப வெள்ளரி செடி நம்ம பதிவு பண்ணும் போது அந்த இடத்துல குறைவான இடத்தை தான் நம்ம இது பண்றோம், அதாவது 4 அடிக்கு ஒண்ணுதான் ஒரு பார் அமைச்சு அந்த செடிகளை வந்து செங்குத்தா ஏத்தி விடுவோம். அப்ப ஒரு செடி வந்து
1: தரையில படறாம
0: செங்குத்தா, ஆமா, அப்ப போகும்போது வெள்ளரி செடி வந்து 10 அடி உயரத்துக்கு மேல போய் திரும்பியும் 10 அடி கீழத்துக்கு வளைஞ்சு கீழே வந்துடும். அப்ப நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமா தேவைப்படாது. அப்ப அதிகமான இடத்துல வரக்கூடிய மகசூலை நம்ம அந்த குறைவான இடத்துல அதிகமா எடுக்க முடியும்.
1: சிறப்புமா, சிறப்பு, அழகா சொன்னீங்க. இப்ப நான் வந்து விதைய வாங்கி நட்டேம்மா, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் செய்யணும் நான் வெள்ளரி விளைச்சல் எடுக்கிறதுக்கு?
0: வெள்ளரி நீங்க விதை ஊனதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு நமக்கு செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடி வளர வளர அதனுடைய பக்க துளிர்கள் விடும், அந்த பக்க துளிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் செடியை வந்து வளர்ச்சியை குறைக்கும். அதுக்காக என்ன பண்றோம்னா அந்த பக்க துளிர்களை நறுக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த செடிகளை அந்த நெட்டுல வந்து வளர்ச்சி விடும் பொழுது கீழே சரியாம காய்கள் அதிகமா காய்க்கும். ஒரு கிளையிலுடைய அந்த வளர்ச்சியின் விகிதத்தை பொறுத்து கிளைகள் 5 காயிலிருந்து 6 காய் 7 காய் வரைக்கும் கொத்து கொத்தா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த செடி வந்து கீழே சரிய ஆரம்பிச்சிடும் வெயிட் தாங்காம. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த செடியை அந்த வலைக்குள்ளார வளைச்சு விடும் பொழுது அது மேலோக்க ஏறிடும். அந்த மாதிரி பண்ணுவோம்.
1: வெயிட் தாங்கி மாமா, அதனாலதான் வளைஞ்சிட்டு கீழே வருது. அப்ப நீங்க திருப்பி மேல ஏத்தி விட்டீங்கன்னா வெயிட் தாங்க முடியாம ஏதோ
0: இல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த வலைக்குள்ளார ரெண்டு பக்கமும் வளைச்சு வளைச்சு விடும். நடுவுல அந்த நெட்டை வச்சு ரெண்டு பக்கமும் வளைச்சு வளைச்சு விடும் போது ஸ்ட்ரைட்டா தான் செடி வந்து மேல ஏறும்.
1: அம்மா, இப்ப விதை விடும்போது நம்ம வெளிப்பரப்புல விட்டா 8 அடி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து விடணும்னு சொல்றேன். ஆனா இப்ப நீங்க உங்களோட அந்த பசுமை குடில் வாய்க்குள்ள எத்தனை அடி ஸ்பேஸ் விடுவீங்க? அடிவுரமா என்ன போடுவீங்க?
0: ஸ்டேஜ்ல நாங்க தக்காளியில வந்து எந்த ஒரு இதுமே பண்ணாம நாற்றுகளை வாங்கி சாதாரணமா எப்போதும் நடுற மாதிரி 4 அடிக்கு ஒரு பார் அமைச்சு பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு சரியா வந்து சாகுபடி கிடைக்கல. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில இருக்கக்கூடிய கேவிக்கல பணியாற்றக்கூடிய ராஜா சார் வந்து நாங்க போய் அணுகணும். எங்களுக்கு இந்த மாதிரி பயிர்கள் வந்து சரியா வளரல அப்படின்னு கேட்கும் போது அவர் மண் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுபடி செய்யும் பொழுது இந்த மண் பரிசோதனை செஞ்சா என்னமான சத்துக்கள் வந்து குறைவா இருக்கு, அதிகமா இருக்கு, என்ன சத்துக்கள் தேவைப்படுது அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே அவங்க சொன்னாங்க. அது மூலியமா நாங்க எல்லாத்தையுமே செஞ்சு தேவைப்படக்கூடிய சத்துக்களை சேர்த்து ஒரு 7 டன் நல்ல மக்கிய தொழு உரத்தோட 20 கிலோ வேப்பம்புண்ணாக்கு, சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு 50 கிலோ எல்லாத்தையும் கலந்து நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பயிர் நடவே ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும் போது பாத்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு பார் அமைச்சுக்கணும். எதுக்காக இந்த பசுமை குடில செய்யறோம் அப்படின்னா நீர் பாசனம் அப்படிங்கறது குறைவா நமக்கு தேவைப்படுது. வெளியில பயிர் பண்றதுக்கும் பசுமை குடில பண்றதுக்கும் நீர் பாசனம் வந்து குறைவான தேவைப்படுது. அப்ப பாக்கும்போது நாங்க இதுல சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்துறோம். அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான டீப்புகளை பொருத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா மல்சிங் சீட்டை வந்து களைகள் வளராம இருக்கிறதுக்காக அதுல மேல போட்டு அதுல 2 அடிக்கு ஒரு இடைவெளியில ஓட்டைகள்

0: போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விதைகளையே நட ஆரம்பிப்போம்.
1: சரிங்கம்மா. இப்போ விதையெல்லாம் நட்டற்பாடு எவ்வளோ நாள் கழிச்சுமா அறுவடைக்கு வரும்?
0: விதை வந்து 3 நாட்களில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 45 நாள் ஆன உடனே நம்ம அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கும்.
1: சரிம்மா. எத்தனை நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணலாம் வெள்ளரியா?
0: வெள்ளரியினுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள். நமக்கு 120 நாளும் கிடைக்கும், ஒரே சீரான விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 300 கிலோலேருந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து அறுவடை செய்யலாம்.
1: இப்போ நீங்கள் பாரமைக்கும் போது அந்த அடியுரம் இது எல்லாமே பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது நோய் நிர்வாகம், வேற ஏதாவது பூச்சி தாக்கல் வருமா, அது என்ன பண்றது?
0: கண்டிப்பா பூச்சி தாக்குதல் அப்படிங்கறது திறந்த வழியில பயிர் செய்யறத விட உள்ள வந்து குறைவா இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சி தாக்குதல ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: சரி. நீர் வந்து இப்ப நீங்க வந்து சொட்டு நீர் பாசனம் தான் பண்றீங்க, வெளியில இருக்கிறத விட கம்மியா தான். இதுல ஏற்கனவே நீங்க வந்து பாலி ஹவுஸ் பசுமை குடியில் வச்சிருக்கிறதுனால தண்ணியோட தேவை கம்மியா தான் இருக்கும் அப்படின்னீங்க. பெரும்பாலும் எவ்வளவு தண்ணி தேவைப்படும்
0: ஒரு செடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ml ஒரு நாளைக்கு அப்படிதான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 15 to 20 minutes வரைக்கும் தண்ணி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு.
1: ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமாமா? இப்ப நீங்க வந்து 1000 சதுரத்துல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, இந்த 1000 சதுரம் பண்ணும்போது மொத்தமா எவ்வளவு டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளரிக்கா? அந்த மாதிரி ஏதாவது விவரங்கள்?
0: 500 கிலோ கிடைக்கும் சார்
1: ஒரு நாளைக்கு.
0: ஒரு நாள் இல்ல, நாங்க பயிர் அறுவடை செய்யறதே பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் காய்கள் வந்து பறிப்போம். அதாவது ஒரு காயினுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 200 கிராம் குறையாம இருக்கணும். அப்படிங்கும் பார்க்கும்பொழுது எங்களுக்கு 1000 சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.5 டன் 500 கிலோ வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்கோம்.
1: அதாவது அந்த 120 நாள் அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அந்த 1000 சதுரத்துக்கு 500 கிலோ.
0: 500 கிலோ அப்படிங்கிறது அதிகமானது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடும். சராசரிக்கு 400 கிலோ சொல்லலாம்.
1: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை,
0: ஒரு நாள்
1: விட்டு ஒரு நாள் அறுவடை 500 கிலோ கிடைக்கும். அப்போ நம்ம வந்து 45 நாள் கழிச்சு வருது, இல்லைன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்கறிகளை அறுவடை பண்ணலாம். சந்தைகளும் நல்ல வாய்ப்பு இருக்காமா வெள்ளரிக்கு?
0: கண்டிப்பா இருக்கு, நிறைய டிமாண்டும் இருக்கு எங்களுக்கு. கும்பகோணம் தாராசுரம் சந்தை தான் எங்களுக்கு பக்கம். எங்களுக்கு வந்து ஒரு நாள் காய் வந்து நாங்க அனுப்பல அப்படின்னாலுமே எங்களுக்கு வந்து அங்க இருந்து போன் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு காய் வந்து அடுத்த நாள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால வெள்ளரிக்கு வந்து நம்ம ஏரியா சைடு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா 35 to 40 rupees வரைக்கும் கிலோ போயிட்டு இருக்கு.
1: சரிம்மா, இது எதுவும் நீங்க எதுவும் மேற்கொண்டு விரிவுபடுத்துற மாதிரி எதுவும் ஐடியா உண்டா?
2: வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.
3: குங்குடி, குறைஞ்ச நிலம், குறைவான நீர்ப்பாசனம், குறைவான பூச்சி தாக்குதல், ஆனா வருமானம் மட்டும்
4: அதிகம் அதிகமா கிடைக்குமா? பசுமை குடில பந்தல் காய்கறி சாகுபடி பண்ணனா?
3: ஆமா பூங்குடி, அருமையா தன்னோட அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அரியலூர் மாவட்டம் பரணம் எம் மீனாவங்க.
4: இன்னும் இவங்களோட எதிர்கால திட்டம் என்ன, வேற ஏதாச்சும் உபத்தொழில் தொடங்க போறாங்களா, அதையும் தெரிஞ்சுக்குவாங்கக்கா. அட இருக்கா, அந்த அம்மா ஏதோ பேச வராங்க, என்னன்னு கேப்போம்.
0: இப்போ 1000 சதுரடி அப்படிங்கிறது குறைந்த வருமானம் தான். அதாவது நிறைய மகசூல் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அதிகமான ஸ்பேஸ்ல பசுமை குடியில் அமைச்சு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் லாபகரமா இருக்கும்.
1: ஆனா வந்து இந்த பசுமை குடியிலுக்கும் நம்மளோட மண்ணை தான் வந்து இன்னும் வளப்படுத்திக்கணும்.
0: ஆமா,
1: நீங்க சொல்ற மாதிரி அடியுறையெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கணும் போல. புதுசா மண்ணை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சேன்.
0: இல்ல, இது மாதிரி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி மண்ணை வளமையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து செடிகள்ல இருந்து மகசூல் கிடைக்கும். அதே போல ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் குறைந்தது 1 மாசம் இடைவெளியாவது நம்ம கேப் கொடுக்கணும், அது ஒரு பாயிண்ட் இருக்கு.
1: சரிங்க. அப்புறம் வெள்ளரி பராமரிப்பு பத்தி நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க, எப்படி எல்லாம் பராமரிச்சுக்குவீங்க அப்படின்னு?
0: இது வந்து கம்மியான இதுதான், அதனால நாங்க வந்து அதிகமான ஆட்கள் வச்சுக்க மாட்டோம், வீட்டு ஆளுங்களே நாங்க செஞ்சிருவோம். காலையில போவோம், 1-2 மணி நேரம் களைகள் எல்லாத்தையும் எடுக்கிறது, அதாவது பார்ல இல்லாம கொஞ்சம் இடைவெளி விட்டு காய் பறிக்கிறதுக்காக இடைவெளி கொடுத்துருப்போம் இல்லையா, அதுல வந்து களைகள் இருக்கும், அதை நாங்களே பிடுங்கி வெளியில அகற்றிடுவோம். அதுக்கப்புறம் செடியை வந்து அந்த துளிர்களை கட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடியில சுத்தி விடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள் கிட்டக்க நம்ம தொடர்ந்து செய்யணும். ரொம்ப சென்சிட்டிவ் வெள்ளரி செடியை பொறுத்தவரை. வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். நம்மளே உள்ளே போனோம்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக போய் தான் அதில் பண்ண முடியும். ஏன்னா நோய் தொற்று அப்படிங்கிறது நம்ம மூலியமாகவும் செடிக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைஜீனிக்காக நம்ம பராமரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் காய்கள் அறுவடை செய்யும் போது தொடர்ந்து அது மாதிரி ரெகுலராக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்.

0: அப்புறம் இந்த வெள்ளரிக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுக்குறீங்க? ஊட்டச்சத்து உரங்கள், வேற ஏதாவது தெளிப்பு உரம் கொடுக்கணுமா? அந்த மாதிரி விவரங்கள்லாம்.
1: கண்டிப்பாக நாங்கள் வந்து இரண்டு முறைகள்லையுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து ரசாயன உரமும் பயன்படுத்துகிறோம், இன்னொன்று ஆர்கானிக் மெத்தடும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். ரசாயன உரங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎன்ஏ, சிங்கு, என்பிகே, ஆல் 19, எம்ஓபி, எஸ்ஓபி இந்த மாதிரி உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா

0: SOP இந்த மாதிரி உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீரில் கரையக்கூடிய உரங்கள் இது எல்லாமே, அதனால் அதில் கரைச்சி சொட்டு நீர் பாசனம் மூலயமா நாங்கள் கொடுத்துட்றோம். இது வந்து நீர் மூலமாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து இலைகள் மூலயமா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரேப்பப்பு, ஸ்டிம்பிரிட்ஜ், என்பிகே இந்த மாதிரி உரங்களை வந்து இலைகளில் நல்லா நனைகிற மாதிரி தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது செடிகள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஊட்டச்சத்தோட சேர்த்து.
1: ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுடைய பசுமை குடிலில் மிளகாய், முட்டைக்கோசு, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. பெரும்பாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஊர் பகுதியில் விளையிறது கொஞ்சம் சிரமமான காரியமே, அது எப்படிம்மா எடுத்து செய்கிறீங்க?
0: இல்லை சார், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் தான் வந்து பயிர் பண்ணி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஹவுஸ் பசுமை குடியில் வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுபடி நாங்கள் வந்து நாற்றுகளை வந்து ஒரு 15 நாற்றுகளாக வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் அதை நடவு செஞ்சோம்.
1: எங்கேருந்துமா?
0: எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசூர் சைடு இருந்து நாற்றுகளாகவே கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 அடிக்கு ஒரு பார் அமைச்சு சொட்டு நீர் இது மூலியமா 2 அடிக்கு 1 அப்படின்ற விதத்தில் அந்த நாற்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு வந்தோம். சொட்டு நீர் பாசனம் வழியாகவே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே உர மேலாண்மையெல்லாம் கொடுத்தோம். பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. பசுமை குடியில் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலோ நோய் தொற்றோ அதிகமாக இருக்காது. அது இருந்தாலுமே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து கண்ட்ரோல்
1: பண்ணிடலாம்,
0: கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சம்மர் வெயில் காலங்களில் வந்து கண்டிப்பாக நம்ம பசுமை குடியிலாக இருந்து இருந்தாலுமே காலிஃபிளவரா இருக்கட்டும் முட்டைக்கோஸா இருக்கட்டும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, குறைவு, மகசூல் அதிகமாக கிடைக்காது.
1: நீங்க எந்த சீசன்ல போடுவீங்க காலிஃபிளவர், முட்டைக்கோஸ்லாம் உங்க பசுமை குடில எந்த நேரத்துல?
0: மழை காலங்கள்ல, குளிர் காலங்கள்ல பசுமை குடில பயிர் செய்யும் பொழுது நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்குது.
1: இப்ப நீங்க வெயில் காலத்துல வராதுன்றீங்க, மழை காலத்துல இல்லைன்னா குளிர் காலத்துல போடும்போது தான் வருன்றீங்க. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலை, ஏன்னா அது மழைப்பயிர், மழையில எப்பவும் குளிரா இருக்கும், தொடர்ந்து தண்ணி கிடைக்கும். இப்ப இங்க வந்து தொடர்ந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க? அப்ப அந்த வெப்பநிலை எவ்வளவு தூரத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்?
0: வெப்பநிலை பாத்தீங்கன்னா மழை நேரத்துல எப்போதுமே மேகம் வந்து இதா இருக்கிறதுனால மேல இருக்கக்கூடிய ஷேட் நெட்டை ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஓபன் பண்ணி விட்டுட்டு சைட்ல வந்து நமக்கு ஷீட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம், அதை வந்து நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவோம். 4 பக்கமும் க்ளோஸ்டா இருக்கும், பாலி ஷீட் வந்து க்ளோஸ்ல இருக்கும். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடும்போது வெளியில் இருக்கக்கூடிய காற்றுகள் வந்து உள்ளே போகும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கும், ஈரப்பதம் வந்து உள்ளார ஈவனாக இருக்கும்.
1: வெப்பநிலை எவ்வளவுமா வச்சுக்குவீங்க? ஏன்னா எவ்வளவு குளிர் மெயின்டைன் பண்ணணும்?
0: இல்ல, அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது தேவையில்லை. வெயில் காலத்துலதான் நமக்கு அதை வந்து பேலன்ஸா வச்சுக்கணும். மழை காலங்கள்ல அது நம்ம ஓப்பன் கல்டிவேஷனே வந்து எல்லாருமே பண்றாங்க நம்ம இதுலயே. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாலிஹவுஸ்ல மெயின்டைன் பண்ற அந்த மழை காலங்கள்ல மெயின்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அது அதிகமாகாம இருந்தாலே போதும். தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை காலங்கள்ல ஜில்னஸாவே இருக்கும். அப்ப ஒரு நாள் கூட பாய்ச்சாம கூட விட்டுறலாம், தண்ணி விடாம கூட விட்டுறலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி.
1: இப்ப இந்த மாதிரி மழை காலங்கள்ல நீங்க அந்த மேல கொஞ்சம் திறந்து விட்டா வெளிக்காத்தெல்லாம் வரும், கொஞ்சம் ஈரப்பதம்.
0: இல்ல இல்ல, வெளிக்காத்து அப்படிங்கறது பாலி ஷீட்டை வந்து ஓபன் பண்ணி விடுறது கிடையாது, மேல வந்து ஷேட் நெட் இருக்கும், அந்த ஷேட் நெட்டை மட்டும் ஓபன் பண்ணி விடுவோம்.
1: சரி, ஓ அதுலயே 2 இருக்கு.
0: ஆமா, 2 இருக்கு.
1: சரி, முட்டைக்கோஸுக்கு செடி வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு. அது வந்து எத்தனை நாளில் காய்ப்பு வரும், எவ்வளோ நாள் கழிச்ச அறுவடை பண்ணலாம், எவ்வளோ டன்னு கிடைக்கும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
0: இது வந்து செடி நட்டு இந்த பயிரே வந்து 2 மாத காலம்தான், 60 நாள் பயிர் தான். 60 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முட்டைக்கோஸும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸுக்கான வடிவம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 75 நாள் வரைக்கும் நம்ம மார்க்கெட் நிலவரப்படி தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது பெரிய சைஸ் பூ ஒரு ரேட்டு போகும், சின்ன சைஸ் பூ ஒரு ரேட்டு போகும். பூவினுடைய ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து கிடைக்கும். அப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறதுனால பொதுவாக நம்ம வந்து டன் கணக்கு அப்படிங்கிறது குறைவு தான்.
1: இதுக்கு என்னென்ன பராமரிப்புலாம் செய்ய வேண்டியிருக்குமா முட்டைக்கோஸுக்கு?
0: முட்டைக்கோஸாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், ரெண்டுமே சேம் வெரைட்டி, ஒரே இது மாதிரி தான். செடியில் வந்து பூ வர்றது, அதே மாதிரி செடியிலேருந்து முட்டைக்கோஸ் வர்றது, அந்த மாதிரி வெரைட்டி தான். அதனால் ரெண்டுக்கும் வந்து அதிகமான பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. உர மேலாண்மை எப்படி மெயின்டைன் பண்றோமோ அந்த உரங்களை வந்து சராசரி 1 வாரத்துக்கு 1 தடவை ஈவனா கொடுத்துருவோம். மத்தபடி பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது மட்டும்தான். பில் இருந்துச்சுனாக்கா அதை வந்து பிடுங்கி அகற்றிடுவோம். மத்தபடி அதுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
1: ஒரு நாத்து எவ்வளவு விற்கிறாங்க?
0: 50 பைசால இருந்து 1 ரூபாய் வரைக்கும் போகுது நாத்து.
1: அதே போல இப்ப பச்சை மிளகாய் நம்ம ஊர்ல வைக்கிறாங்க, நல்லா வளருது. அது பாலி ஹவுஸ்ல பண்றதுனால நல்ல விளைச்சல் கிடைக்குதாமா?
0: ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்

0: கழிச்சு, அதாவது ஒரு நாற்று வச்சு 15 நாள் 20 நாள் கழிச்சு பார்க்கும்போது மேலே செடிகள்லாம் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும். அது வந்து வெளியில பண்ணும்போது, இதுவே நாங்கள் ஓப்பன் கல்டிவேஷன் இல்லாமல் பாலிஹவுஸ் பசுமை குடியில் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெளியில பண்ணும்போது அந்த செடியினுடைய வளர்ச்சியும் குறைவாக இருக்கும். நாங்கள் பசுமை குடியில் செய்கிற செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்கு. வளர்ச்சிங்கிறது ஒரு ஆள் அளவுக்கு 6 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய தன்மை இருக்கு. காய்களும் பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து நிறைய மகசூல் கிடைக்குது. அதுல
1: அது வேற வெரைட்டி போடுறீங்களோ மிளகாய்க்கு?
0: இல்ல, நம்ம சாதாரணமா வெளியில பயன்படுத்தக்கூடிய பச்சை மிளகாய் காய்க்காக என்ன வெரைட்டி பயன்படுத்துறோமோ அதே வெரைட்டி தான் நாங்க பசுமை குடிலும் பயன்படுத்துறோம்.
1: சரி, இப்ப ஒரே நேரத்துல நான் 2-3 பயிர் பண்ணலாமா?
0: அப்படி பண்ண முடியாதுங்க சார்.
1: பண்ணா ஏதாவது ஒரே பயிர் தான்,
0: எது பண்ணினாலுமே ஒரே கிராப் சேமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு செடிக்கு ஒரு விதமான நோய் தொற்று இருக்கும், இன்னொரு செடிக்கு ஒரு விதமான நோய் தொற்று இருக்கும். ரெண்டு பயிர் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நோய் தொற்று அதிகமா இருக்கும், நமக்கு மகசூல் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதனால எந்த கிராப் பண்ணாலுமே ஒரு கிராப் மட்டும்தான் பண்ணணும்.
1: அந்த சுற்று நீர் பாசனத்துக்கான அந்த அமைப்பு வந்து அந்த 1000 சதுரத்துக்கும் நம்ம பண்ணி வச்சுக்கணும் எந்த பயிர் பண்ணாலும்.
0: ஆமாங்க சார், எந்த பயிர் பண்ணாலுமே அது ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல நம்ம இடைவெளியை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், 2 அடியா 4 அடியா அப்படிங்கறது பாத்துக்கணும்.
1: இப்ப நீங்க பண்ண காலிஃபிளவர், மிளகாய், முட்டைக்கோசு, வெள்ளரி, இதை தவிர்த்து வேற என்ன பயிர் வகைகள்லாம் இந்த பசுமை குடில் வாயிலா செய்யலாம்?
0: தக்காளி பண்ணலாங்க சார், குடமிளகாய் பண்ணலாம், மலர் செடிகள் பண்ணலாம், ரோஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஆனா நாங்க வந்து குடமிளகாய்க்கு வந்து பார்க்கும்போது அதனுடைய அறுவடை காலம் வந்து அதிகமா எடுத்துக்குது, 8-9 மாதங்கள் எடுத்துக்குது. அதனால நமக்கு பராமரிப்பு செலவு அதிகமாகும் அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஷார்ட் பீரியடா இருக்கக்கூடிய வெள்ளரி 3 மாத பயிர், 2 மாத பயிர் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் 2 சுழற்சி முறையில இன்னும் 2-3 முறை வந்து நாங்க ஒரு வருஷத்துல எடுக்க முடியும்.
1: அதிகமான வருமானம் இந்த எங்களோட நேயர்களுக்கு நீங்க இந்த மாதிரி முட்டைக்கோசு செய்யறவங்களுக்கும் சரி, இல்ல காலிஃபிளவர் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி பசுமை குடில் வாயிலா செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னம்மா?
0: கண்டிப்பா இந்த மகசூல் வந்து பசுமை குடில செய்யறது பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு காலிஃபிளவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைக்காலங்களில் மட்டும், குளிர்காலங்களில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதனால நம்ம அதை தேர்வு செய்யலாம், பசுமை குடியில் தேர்வு செய்யலாம். திறந்த வெளியில் பண்ணும்போது நமக்கு அதுக்கான நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூச்சி தாக்குதலும் இருக்கும். காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பூச்சிகள் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. செடிகளையே வந்து இலைகளையே வந்து அரிச்சு எடுத்துரும். ஆனால் பசுமை குடியில் அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே கிடையாது, பாதுகாப்பாகவும் இருக்கும். மழைக்காலங்களில் அழுகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பசுமை குடியில் அந்த ஒரு மழை தொந்தரவு, பயிர்கள் சேதம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால பசுமை குடில் அமைத்து காய்கறி பயிர் செய்யறது அப்படிங்கறது லாபகரமான ஒன்னா இருக்கு.
1: அதாவது நம்ம வந்து இந்த சுற்றுப்புற சூழல், புயல், மழை, இது கூட நம்ம சூதாட வேண்டிய அவசியம்
0: இல்ல.
1: கட்டாயமா நான் போட்ட விளைச்சல் வரும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம்.
0: நம்ம வெளியில பண்றோம், மழையால எனக்கு பாதிப்பு வந்துருச்சு, காற்றால எனக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அப்ப பசுமை குடில் அப்படிங்கும் பொழுது மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், குளிரா இருந்தாலும் எப்பொழுதும் நம்மளுடைய பயிர் சாகுபடிய தொடர்ந்து செய்யலாம்.
1: இதுக்கு நீங்க ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா?
0: பசுமை குடிலுக்கு நாங்க காப்பீடு செய்திருக்கோம். ஏன்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது மாதிரி கிடையாது, மே மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்யுது. அப்ப காற்று அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், மழையால வந்து பசுமை குடில வந்து சேதப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அதை இன்சூரன்ஸ் காப்பீடு செய்து வச்சிருந்தா நமக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். பசுமை குடில் அமைத்து பயிர் சாகுபடி செய்யறது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து பண்றது கிடையாது. இருந்தாலும் என்னை போன்ற பெண்கள் இந்த மாதிரி விவசாயங்களை செய்யும் முன்வரும் பொழுது அவங்க ஊக்குவிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள்.
1: இப்ப வேற ஏதாவது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற காய்கறிகள் செய்யலாம், வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு?
0: இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க காளான் வளர்க்கறத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆடுகள் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு பத்தி நாங்க கேவிக்கை அணுகியிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு.
1: சரிங்க. ஆமா, இப்ப இந்த பசுமை குடில் பத்தி என்னதான் நம்ம பேசினாலும் நேர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். வெள்ளரி வளர்க்குறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் ஆலோசனை தான். எப்படி வளர்க்கணும், எவ்வளவு பார் விடணும், எந்தெந்த நேரத்துல உரம் கொடுக்கணும், எப்ப களை எடுக்கணும், எல்லாமே சொன்னீங்க. இதை தாண்டி விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னன்னு?
0: என்னுடைய ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறந்த வழியில பயிர் செய்யறத விட குறைவான இடத்துல குறைவான நீர் பாசனத்துல அதிகமான வருமானம் அதிகமான லாபமும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பசுமைக்குடியில தான் தேர்வு செஞ்சு இப்ப இருக்கிற அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் விவசாயிகள் வந்து அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய

0: வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு, பசுமை குடில அமைக்கிறதுக்கே நிறைய தொகை தேவைப்படுது அப்படிங்கறதுனால அதை செய்யறதுக்கு முன் வர்றதில்ல. இப்படி தோட்டக்கலைத்துறை மூலியமா அணுகும் பொழுது எங்களுக்கு பாதி அளவு 50% வந்து மானியம் கிடைக்கிறதுனால இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அதனால தோட்டக்கலைத்துறை மூலியமா நமக்கு கொடுக்கக்கூடிய மானியம் மூலியமா பயன்பெற்று பசுமை குடில வந்து அமைத்து பயிர்கள் செய்யணும்னு எல்லாரையும்
1: கேட்டுக்கிறேன்.
2: காமாட்சியக்கா, கேட்டியா?
3: கேட்டனே.
2: என்ன கேட்ட?
3: பசுமை குடில் காய்கறி சாகுபடிய பத்தி தான்.
2: குறிப்பா பசுமை குடில சாகுபடி செய்யறதுக்கு மானியம்
3: கிடைக்குதான்,
2: குறைஞ்ச செலவுல அதிக லாபமும் கிடைக்குதான். இது போல இன்னும் நிறைய நிறைய தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டாங்கல்ல அரியலூர் மாவட்டம் பரணம் எம் கீதா அவங்க.
3: ஆமா பூங்குடி, நம்ம அடைக்கலராஜ் சாரும் சளைச்சவரா என்ன, பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டார் இல்ல
2: அக்கா. அதுவும் அந்த கேள்வி எல்லாம் நமக்கே நமக்கா கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல.
3: ஆமா பூங்குடி, ஆடி மாசம் அதுவுமா நல்ல யோசனையதான் சொல்லி இருக்காங்க. யோசிச்சு நாமளும் காய்கறி சாகுபடி தொடங்குவோம்.
2: அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா.
3: என்ன பூங்குடி?
2: வர்ற புதன்கிழமை மறக்காம சேலம் சந்தியூர் போகணும், ஞாபகம் வச்சுக்கோக்கா. என்ன சரியா?
3: அங்க என்ன நடக்குது பூங்குடி?
2: நல்லா கேட்ட கேள்விய போ.
3: விவரமா சொன்னா இல்ல தெரியும்.
2: சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துல வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நுண்கீரை வளர்ப்பு பயிற்சி முகாம் நடக்குதான்.
3: அப்படியா?
2: ஆமா, அதையும் கத்துக்கிட்டு முடிஞ்சா பசுமை குடில நுண்கீரை வளர்ப்ப நாம ட்ரை பண்ணுவோம்.
3: பூங்குடி, நீ வேற வேற மாதிரி யோசிக்கிற.
2: நீ தானே அப்பப்ப சொல்லுவ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. மாத்தி யோசிப்போம், பணம் வந்தா நல்லது தானே.
3: நல்ல யோசனை தான் பூங்குடி.
4: இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் காரிஃப் பருவத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எல் நினோ நிகழ்வு காரணமாக வெப்பநிலை அதிகமாகவும் பருவமழையின் அளவு குறையவும் வாய்ப்பு உள்ளது என்பதால் இயற்கை சேதாரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விவசாயிகள் தங்களது நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்து கொள்ள அறிவுரை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் குத்தகைதாரர் உட்பட அனைத்து விவசாய பெருமக்களும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 786 ரூபாயை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளில் தொகையினை செலுத்தி ரசீதினை பெற்றுக்கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்ப படிவம், முன்மொழிவு படிவம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், ஆதார் நகல், ஆதார் எண் இணைக்கப்பட்ட EKYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவை தேவையான ஆவணங்களாகும். குறுவை நெற்பயிரில் காப்பீடு செய்ய இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் இறுதி நாள் வரை விவசாயிகள் காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் எல் நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே நேர்முகம். பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புலுதேரி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்தியா ருமேனியா இடையே வர்த்தகம் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புச்சாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், ருமேனியாவில் வசிக்கும் இந்தியர்களின் சாதனைகள் மற்றும் அர்ப்பணிப்பு தாய்நாட்டை பெருமை கொள்ள செய்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங், சிஜேபி பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக சிஜேபி அறிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் விலக்கிக் கொள்ளப்படும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சட்டப்படி நிவாரணம் வழங்கப்படும் என திரு நட்டா உறுதியளித்ததாக செய்தியாளரிடம் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டதாக சிஜேபி அறிவித்தது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். ஊழியர் சங்கங்களுடன் தொடர் உரையாடல் மற்றும் ஆலோசனைகளை மேற்கொள்வதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாரதிய அஞ்சல் ஊழியர் கூட்டமைப்பினருடன் உரையாடிய அவர், தொடர் நிர்வாக சீர்திருத்தங்கள், சரியான நேரத்தில் முடிவெடுத்தல், விரைந்து செயல்படுதல் ஆகியவை நிர்வாகத்தின் முக்கிய தூண்களாக இருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரி 12.5%-லிருந்து 10%-ஆக குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 55% பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும், அலுமினியம், எஃகு, வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட 45% பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது எனவும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டம் வீரபாண்டியில் 7,44,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு 7,873 பயனாளிகளுக்கு 57 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் 106 பயனாளிகளுக்கு 11,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைத்ததோடு புதிய உள் விளையாட்டரங்கையும் அவர் திறந்து வைத்தார். சமயபுரம் கோவிலில் மணியமாக பணியாற்றவர் மீது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 244 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று வழங்கினர். அரசியலிலிருந்து தாம் ஓய்வு பெறுவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். திண்டிவனத்தில் தனது 88வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இனி அனைத்தையும் டாக்டர் அன்புமணி கவனித்துக் கொள்வார் என கூறினார். கிராமப்புற பெண்கள் தன்னம்பிக்கை பெற்று தொழில் தொடங்கி பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதே புத்தொழில் நிறுவனங்கள் செயலாக்க திட்டத்தின் நோக்கமாகும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரணவாரே தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர் கண்டறியும் முகாம் ஆட்சித்தலைவர் தலைமையில் திருப்பூரில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மரம் வளர்த்தல் நிகழ்வு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொண்டாடப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழாவில் 174 வகையான

பாரம்பரிய நெல் ரகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய நெல் வகைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ராணிப்பேட்டை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், சென்னை, செங்கல்பட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஒன்டாரியாவில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் ரொக்கையா சலாமை இன்று எதிர்கொள்கிறார். ஹராரேயில் ஜிம்பாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. 220 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய ஜிம்பாவே 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 129 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

0: ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு அமைதி இருக்கு, அந்த அமைதிக்கு ஒரு இசையும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாடல்கள் கேட்க போறோம். 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து நேர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான். எப்படின்னா
1: 0431-240-1 மற்றும் 0431-246-1 என்ற எண்ணிற்கு நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டுக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம், சரிம்மா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
2: சரிகார் ராஜா படத்துல இருந்து எஸ்பி ஜானகி பாடின பாட்டு.
1: சரி, அழகானது ஒரு பாடல கொடுத்துடலாம்.
2: தேங்க்ஸ் சார்.

திருச்சி வானொலி நேயர்கள், சமூக நீர்நிலை பாதுகாப்பு தோழமைகளுக்கு வணக்கம். நான் பெஞ்சமின், கும்பகோணம் நம்ப காவேரி தூய்மை குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறேன்.

0: 2024 முதல் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து கும்பகோணம் நம்ப காவேரி தூய்மை குழு அமைப்பின் மூலமாக கும்பகோணம் காவேரி ஆற்று பகுதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை தூய்மை பணி செய்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 8வது வாரமாக கும்பகோணம் பாலகரை பகவத் படிதுறையில் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்று 6 மணி முதல் 8 மணி வரை தூய்மை பணி நடைபெற இருக்கிறது. ஆர்வமுள்ள நபர்கள் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்புக்கு பெஞ்சமின் 98/944/38/966 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 98/944/38/966 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக யாரு காத்திருக்கிறாங்க இனிப்புலன்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் ராஜந்தா திருமலையிலிருந்து காளிதாஸ்.
1: காளிதாஸ் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: சூரங்கோட்டை சிங்கக்குட்டியில பிரபு சிலுக்கு பாடின பாட்டு போடுங்க.
1: உங்க பேர்ல கொண்ட பாடல் அப்படிதானே?
2: ஆமா ஆமா.
1: சரிங்கய்யா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ நூற்றி 2.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 அப்படின்ற இந்த முன் இணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கருமண்டபம் விமலா பேசுறேன் மேடம்.
0: விமலாமா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நாளெல்லாம் பௌர்ணமி படத்துல இருந்து
0: நான் தான் நிஜம்தான் இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிமா இணைப்புல வந்து.
1: நன்றிமா.

0: ரெயின்போ நோட்ரி 2.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி உங்களுக்கும் இனிய

0: இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நாமக்கல் சொல்றார். வணக்கம்மா.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாம் நிலையத்தில் நலமாங்கம்மா, நீங்கள் நலமாம்மா?
1: அனைவரும் நலம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
0: சாப்பிட்டாச்சுங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க?
0: ஓகே, நம்ம தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சரியா நல்லா ஜீரணமாகும். இந்த பாட்டு கேட்டது
1: பாட்டு கேட்டாதான். அப்படி என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பாடல் வந்து ஒரே நாள் உனே நான். அந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காகவும்
1: அட்டகாசமான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில.

0: நிமிஷம் கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்க பேசுறீங்க?
2: காட்டுமணாரி வட்டம் மேல கஞ்சங்கள்ல வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
1: பன்னீர்செல்வம் ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படம் என்ன பாடல் வேணும் ஐயா?
2: எனக்கு இளமை காலங்கள் படம்,
1: சரி,
2: ஈரமான ரோஜாவை.
1: இளமை காலத்துல கேட்ட பாடல்.
2: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா.
1: சரிங்க,
2: அது நம்ம திருச்சி பண்பலை குடும்பத்தினர் அங்கத்தினர் அனைத்து பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்கய்யா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.

0: என்னைக்கோ எங்கேயோ ஒரு நாள் கேட்ட பாடல் பிடிச்சு போய் ரசித்து போய் மற்ற நேயர்களும் கேட்கணும் அப்படின்ற ஆவலோட நேயர்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்கேன்னு பேசுகிறீங்க?
1: நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நகர்லேருந்து.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து சிட்டிக்குள் முத்து படத்துல இருந்து மனசு மயங்கும் அந்த பாட்டு கொடுங்க.
0: லட்சுமி அம்மா கேட்டுட்டாங்க, கொடுத்துடலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு. தொடர்ந்து நேயர்கள் கேட்ட வண்ணம் இருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? செல்வராஜ் ஐயா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: கரகாட்டக்காரன்ல இருந்து ஒன்று போடணுமா?
1: ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
1: லவனும் குசனும் கல்வி கேள்வி வாழ்வீச்சு வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
2: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
1: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை பரிசுத்தமான வாழ்வை நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
0: தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம்.

0: அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டுணிஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. இந்நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக இருந்த நேயர்
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புலந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார்.
2: சரிங்க சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
3: மாநகர விஜயநாத திரைப்படம் மாநகர பாடல். பாட்டு வந்து வந்திக்கார சுந்தர் மாதிரி அந்த பாடல்.
2: சரிங்க சார், கொடுத்துடலாம். நன்றி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: இனிமை நிறைந்த இந்த இரவில் பாடல்கள் தொடர்கிறது. இனிய ராகத்தில்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: அமைதியின் இடைவெளியில் இசை தொடர்கிறது. இனிய ராகமாக

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனியராகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்து போனாலும் காதோரம் கேட்ட சில பாடல்கள் கடந்து போவதே இல்லை. நேற்று வாழ்ந்த அந்த நாட்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் இது ஞாபகம் வருதே. நேர்களே, உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு 9384601 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது நீங்க குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியில முதல்ல யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, குமரன் நகர்ல இருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்கிற பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, திருச்சி முத்தரசன் நல்லூர்ல இருந்து சந்திரபிரபா, நவீன் சுந்தர் இவங்க கேட்டிருக்கிற பாடல் கலைக்கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே. உங்களுக்கு பிடிச்ச காவிய கானங்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களோட பேர், ஊர், பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டச்சு மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இப்போ குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்றத கேட்டுடலாம்.
1: ஹலோ, லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தர் பேசுகிறேன். படம் ஆலயமணி, கல்லெல்லாம் மாணிக்கம். நன்றி, வணக்கம்.

கேட்டிருந்திருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக யார் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கீழாண்டார் வீதியிலேருந்து சண்முகம், ராஜலக்ஷ்மி, ஜெகதீஸ்வரி, சுஹாசினி, கற்பகம் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் சாரங்கதாரா திரைப்படத்துல இருந்து.

ஞாபகம் வருது கேட்டு நினச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக செங்கல்பட்டுலேருந்து சஞ்சீவன் கேட்டிருக்கிற பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாக்காவேரி மருத்துவமனை திருச்சி.
2: காலம் கடந்தும் மனதில் ரீங்காரமிடும் பாடல்களை உங்கள் செவித்தீண்ட செய்து கொண்டிருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1. இது ஞாபகம் வருதே. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரையிசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 9835461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு, பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியில இப்போ திருச்சியிலிருந்து புஷ்பாகரன் கேட்டிருக்கிற பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் போலம்பட்டியிலிருந்து ராஜ்குமார் கேட்டிருக்கிற பாடல் நான்கு வேலி நிலம் திரைப்படத்திலிருந்து.

0: 10 மணி 31 நிமிஷம் கேட்டிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததா குரல் பதிவு மூலமா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
1: ஆ ராமமூர்த்தி மாந்துரை. எனக்கு பிடித்த பாடல் வந்து வியட்நாம் வீடு. இந்த படத்திலிருந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. இந்த பாடலை ஒளிபரப்பு கேட்டுக்கொள்கிறேன்.

10:36 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா திருச்சி பழனிசாமி கேட்டிருக்கிற பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்துல இருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா பெரம்பலூர் கிரீன் கார்டன்ல இருந்து தனலட்சுமி ஜெயராமன் கேட்டிருக்கிற பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

10:47 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நெய்தலூர் காலனியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்கிற பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் நந்தாயன் நிலா திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் எஸ்வி மணி கேட்டிருக்கிற பாடல் அடிமை திரைப்படத்திலிருந்து.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவும் இந்த இனிய வேளையில் இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். நேர்களே, பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புடைய அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. எஸ், நாம எல்லாம் வெயிட் பண்ணி அழகான ஒரு ஷோ கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான். எஸ், அப்சல்யூட்லி உங்களுக்கு அழகான ஷோ. என்ன ஷோ?
2: மனசு மயங்கும்.

0: மனசு மயங்கும்.
1: என்ன நேர்களே, எல்லாரும் நலம் தானே? கண்டிப்பா மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், அதுவும் அந்த மிட் டேர்ம் பாடல்கள் கேட்டு இந்த அழகான ஷோவை இன்னுமே கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்கலாமே.

முன்னேர்களே, ரொம்ப இதமான ரொம்ப மென்மையான ஒரு பாடல். எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளோட மனசு அப்படியே மெல்ட் ஆகி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உரைய வச்சுட்ட ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களோட பயணப்பட்டீங்க அப்படின்னா அழகான உணர்வுகளோடையும் சேர்த்து பயணப்படலாம். எஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை நினைச்சுதான் நீங்க உருகிட்டு இருப்பீங்க. ஓகே, நேரம் 11:06 ஆயிட்டிருக்கு. இதயம் படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் அவங்களோட குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவோட இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எஸ், சில பாடல்கள் நம்மள அப்படியே மீளவே முடியாத ஒரு அலைவரிசைக்கு கொண்டு போயிரும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எஸ், அஞ்சலி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது இதை இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தான் அங்கங்க அந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. பட் நமக்கு பிடிச்ச ஒரு கவிதை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அது இன்னும் இன்னும் இன்னும் அழகாகுது இல்லையா? எஸ், அஞ்சலி உங்களுடைய மனதிலிருந்து யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பாடலோட இணைந்திருங்கள்.

ரொம்பவே அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது பார்த்து 102.3 மாநிலங்களில் இரண்டு முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் அழகான எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கோம். எஸ், அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்ல ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல, போர்க்களத்துக்கே போயிட்டா கூட அவனை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட அழகான வெளிப்பாடு தான் இந்த பாடல். எத்தனை வருஷம் நம்ம கடந்து கேட்டாலும் கூட இந்த பாடல் இன்னுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். எஸ், தளபதி படத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோன்ல தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். பட் இந்த ஒரு காதலியோட அந்த ஏக்கம், அவங்க அவர் மேல வச்சிருந்த அந்த காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பாட்டுல வந்திருக்கும். எஸ், இணைந்திருங்கள்.

அற்புதமான அழகான பாடல் கேட்டிருக்கிறோம். இரவு 11:22 ஆயிற்று. தளபதி படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட குரல்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். என்னதான் எவ்வளவுதான் அன்பு நம்ம கொட்டினாலுமே திருப்பி அந்த அன்பு நம்ம கிட்ட கொஞ்சமாவது ஒரு துளியாவது கிடைச்சாதான் நாம கொடுக்கற அன்புக்கு ஒரு மதிப்பு அப்படின்னா நாம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அம்மா கிட்டதான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை முழுசா ஏத்துக்குவேன் அப்படிங்கறது மாதிரியான ஒரு அன்பு. நீங்க அதை எங்கேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ் அழகான அந்த அன்பு. அது கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி அன்பு குறையவே குறையாது. அல்ல அல்ல, அந்த மாதிரியான அன்பு நீங்க ருசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரசனையோட அதை அப்படியே கைப்பற்றி கொள்றதுதான் ரொம்ப அழகு. எஸ் அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் பெண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அந்த வளையல்களோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தமே ஒரு இசையா இருக்கும். எஸ் அந்த மாதிரி எனக்காவது நீங்க ரசிச்சிருக்கிறீங்களா? இந்த பாடலை நினைவுபடுத்திக்கிட்டே அந்த அழகான வளையோசையோட பாடல் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

0: போடும் உன்னை காணும் சபதம் வரக்கூடும்
1: நீ பார்க்கும் பார்க்க.

அழகான ஒரு பாடல் வள யோசி சததோட கேட்டு ரசிச்சோம். சத்யா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்களோட குரல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:28 ஆயிட்டு இருக்கு. எஸ் அந்த அழகான தமிழ்ல மனசு வந்து மனசு உங்க கூட பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு சொற்களுக்குமான இருக்கிற அர்த்தங்களை விட உணர்வுகள் ரொம்ப ஆழமா இருக்கும் இல்லையா? எஸ் நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் நிகழ்ச்சியோட கரைஞ்சு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். எஸ் இடையில ஒரு காதல் ரோஜா காணாம போயிட்டா இப்பெல்லாம் தேடுவாங்கன்னு பாக்கலாம். எஸ் இணைந்திருங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச உங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில உங்க ஆர்ஜி சித்ரா கூட உங்கள் தோழி உங்கள் சிநேகிதி உங்கள் சகோதரியாக

நேர்களை, 11:34 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே அழகான ஒரு பாடல், ரோஜா அப்படின்னாவே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா அழகான மெல்லிய அந்த ரோஜா கடையில ஒரு முள் மாதிரியான ஒரு கண்ணீரையும் சேர்ந்து இந்த பாட்டில் உணர முடிஞ்சது. ரோஜா படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களோட குரல்ல, வைரமுத்துவின் வரிகளில் யா ரஹ்மானோட இசையில தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். நாம் இணைஞ்சிருக்கிறது விபத்து பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். உயிரோடு உயிராக ஆத்ம சங்கமமாக உங்கள் உணர்வுகளை அழகான தமிழில் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா, மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்கள் தோழி சிநேகிதி சகோதரியோட தான். நிறைய கோரிக்கைகள் கூட இருந்தது, அனைவரும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகளை நாம சொல்வோம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த படம் கொஞ்சம் ஒரு 80s வந்த படமா இருந்தாலும் கூட 80s வந்த படங்கள்ல நிறைய கருத்து ஆழமிக்க படங்கள். அது மாத்திரம் இல்லாம இசை, அந்த வசனங்கள் கூட ரொம்பவே அழகா இருக்கும். பாலச்சந்தர் சார்னாவே ஒரு தனி ஒரு அடையாளம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, தன் மனைவி அன்பு ரொம்ப கிடைக்காத பொழுது இன்னொரு பெண்ணிடம் ஒரு அன்பு கிடைச்சு அந்த பெண்ணோட காதல் வயப்படுற மாதிரியான ஒரு கதாநாயகன். ரொம்ப ரொம்ப அழகு. இந்த திரைக்கதைய ரொம்ப ரொம்ப நுணுக்கமா கையாளணும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கூட போயிட்டா கூட அது மொத்தமே மாறிடும். ரொம்ப ரொம்ப அழகான திரைக்கதையை கையாண்டிருந்த விதம் ரொம்ப அழகா இருக்கும். எஸ், என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்படி ஒரு இசையோட பயணம் செஞ்சுட்டு எஸ், மனசோட மனசா இந்த பாட்டில் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. எஸ், இணைந்திருங்கள்.

ரொம்ப அழகான ஒரு பாடல் நாம கேட்டு ரசிச்சோம். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டிருக்கு. ரொம்ப அழகான கானங்களோட அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ், நமக்கு பிடிச்சவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த அந்த வாய்ஸ், அந்த குரல், அந்த ஒரு சொற்றொடர்களே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா ஒரு தெய்வீகமா இருக்கும். ஆமா இல்லையா? நீங்க இன்னைக்கு அதை ரசிச்சு பாத்துருக்கீங்களா? எஸ், என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வரிகள் ரொம்ப

அழகா இருக்கும். வானம் பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும் நனைகிறது. இது அவ்வளவு அழகான ஒரு கவிதை. அப்படி அந்த கவிதையோட அதோட ஒரு ஆழமான அர்த்தம் இன்னுமே ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இஸ் பாடல் கேட்கலாம், நேர்களை இணைந்திருங்கள்.

0: அவ்வளோ இனிக்குது இல்லையா, தித்திக்கும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். நாயகன் படத்துலேருந்து மனு மற்றும் சித்ராமாவோட குரலில், அந்த குரல் சித்ராமாவோட குரல் அப்படியே கற்கண்டு மாதிரி அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ அழகான ஒரு குரல். புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு வச்சுட்டு நேரம் 11:46 ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம காதல சொன்னதுக்கு அப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிலே இந்த பாட்டா இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு பாடலா இருக்கும், ரொம்ப அழகா அதை படமாக்கியிருப்பாங்க. என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு.
1: I love this idiot. I love this love.

0: சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம காதல சொன்னதுக்கு அப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிலே இந்த பாட்டா இருக்கும். அவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடலா இருக்கும். ரொம்ப அழகா அதை படமாக்கியிருப்பாங்க. இஸ் என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு.
1: I love this idiot.

0: கோபுரவாசுரளி படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பெரியசோடனோட வரிகள்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரம் 11:52 ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதல். இதோட ரொம்ப அழகா யாருனாலையும் சொல்ல முடியாது. தெய்வீகம் எல்லாமே காதல் தான் அப்படின்னு ஒற்றை வரியில அழகான தமிழ்ல சொன்ன பாடல். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடகடன்னு நிறைய பாடல்கள் கேட்டோம். கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடையும், அப்புறம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. இஸ் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கே ஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பாலியல் மருக்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர் வணக்காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெயஹந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

தாழே ரோஜா முட்டு பறிக்க கூட.

துண்டு இந்த மாம மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜாமு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வட்டு நரேன் ஆயும் புலி நான் தான் பார்க்க போற நீதா சும்மா புந்தாம் பூச்சாண்டி நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாளம் தான் என்னம்மா கண்ணு

0: இசை இரவு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிட்டு இருக்கேன். இஸ் அம்மம் நேர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில.

ஐயா படத்திலிருந்து சாதன சல்கம் மற்றும் கே கே உங்களோட குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். 3:09 ஆயிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அன்னியன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடல்ல இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படி பயங்கரமா அப்படியே விழிப்பு ஏற்படுத்துற மாதிரி. அன்னியின் படத்துல இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜோட அழகான இசையில பாடல் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். நேரம் 3:15 ஆயிட்டு இருக்கு. பா நேரம் போறது தெரியல இல்லையா? இஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டுமால் பாட்டா தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அது 3 மணிக்கு மேல ராரா சர்சுக்கு ராரா பாட்டையா கேட்டலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

0: లకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలక தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட
1: சம்மல்ல அப்ப ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான நடிப்பு. சந்திரமுகி படத்துல இருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாரோடைய குரல்ல வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னன்னு தெரியலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போறீங்க. ரொம்ப மெலடியான ஒரு சாங், அழகான ஒரு பாட்டு.

எஸ் உண்மையர்களே, 3:24 தான் உங்க விவத் பாரதி 102.3 பாடல்கள் கேட்டு கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துலயும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகா மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது விவத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோவில் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஓகே நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசா மகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல்? சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல். இந்த இரவு நேரத்தில் உற்சாகமா பாடல் கேட்கலாம் நேர்களே.

கண்டிப்பா செம்மையான பாடல். ஆடுக்குளம் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில யாரு பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யார நீங்க லவ் பண்றீங்கன்னு கேட்டேன், அழகா கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆயிடுவாரு. ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம். அது ரொம்ப இயல்பா ஆனா பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீதான் வரீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களில் என்ற முழுமையான கொண்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்க யாரை யோசிச்சிட்டு இருக்கிறீங்க?

0: இஸ் அயன் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களுடைய குரல் நா முத்துக்குமார் என்பவர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல்? இந்த பாடல் கேட்டீங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாலே இந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். நல்லா இருக்கும், பாட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி பேசலாம்.
1: Yeah.

வீட்டுக்காரன் படத்தில் இருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரல்ல, விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்ல பாடல் கேட்டு வச்சுக்கிறோம். நேரம் 3:47 ஆயிட்டு இருக்கு. அதுல சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரல்ல தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகா இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட. அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டா வெண்மேகம் பெண்ணாக ஒரு மாறிதோ அந்த மாதிரிதான். அது ஒரு அழகா ஒரு கவிதை, அழகான தமிழ்ல நல்லா இருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்க மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களை, நாம் இணைச்சிருக்கிறது வந்து 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இப்போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கோளராகும் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து 400 விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு
2: அருள்மணி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது இதயத்தில் எழுந்திடும் வழிபாடு என தொடங்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். இ ஆனந்தன் அவர்களின் வரிகளில் தாராபுரம் சவுந்தரராஜன் இசையமைப்பில்

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ திருப்பரசுந்தரி அஷ்டகம் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.

அரண்மனை மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா திரிசதி, சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்